நிலையத்தில் நேரம் 5:32:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: இன்னும் சில நேரங்களில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கத்துக்கு பிறகு அருள்மணி மாலை தொடர்பவர் ஆர்ஜி பிரமிளா சிவகுரு. நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் GS சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவன் நமக்கு அளித்திருக்கும் நிச்சய பரிசு இன்றைய நாள். இதைவிட வேறென்ன பெரிதாக நமக்கு கிடைத்துவிட முடியும் இந்த காலை பொழுதில்? இன்றைய நாள் இனிய நாளாக நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெறட்டும். வாழ்த்துக்களோடு இன்றைய அருள்மணி மாலையை ஆரம்பித்து விடலாம்.

நேரம் 6:10. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. இனி எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது அருள்மணி மாலை. சில நேரங்களில் நமது மனம் ஏதோ ஒன்றை இழந்தது போன்றே தோன்றும். எதிலுமே பிடிப்பிருக்காது, ஆனால் ஏதோ ஒரு சிறு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துவிட்டால் இது அத்தனையும் கடந்து போகும் என்ற எண்ணம் தோன்றும். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றோம், நம்மை காக்க இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்துவிட்டால் போதும், எல்லாவற்றையும் நம்மால் சாத்தியமாக்கி கொள்ள இயலும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது அருள்மணி மாலை. இனி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இல் இது அருள்மணி மாலை. இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

கே வீரமணி பாடிய பாடல் கேட்டீர்கள். அருள்மணி மாலையில் இனி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்

0: அருள்மணி மாலை
1: நிறைவு பெற்றது. அருள்மணி மாலை தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள

0: மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர் சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்த புனாச்சா சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆறு மணி 55 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. காலை 7 மணிக்கு உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம் மற்றும் சர்வதேச தேயிலை தினம் இதனோடு முக்கிய நிகழ்வுகள். வணக்கம் தமிழ்நாடு. 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கென்ன பதில், 11:02 என்றும் இனியவை, பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்து இன்று கேட்கலாம், 3 மணிக்கு வர்ண ஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:10 பூந்தென்றல், ஒருவர் உங்களிடம் சொல்வது உண்மைதான் என்று எதை வைத்து தீர்மானிப்பீர்கள் இன்று பூந்தென்றலில். ஆறு மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். ஏழு மணிக்கு வானொலிக்கு 90 நேயர்களுடனான தொகுப்பு நிகழ்ச்சி, 7:25 திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். ஏழு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள். 8:05 நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சனன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இன்றைய நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
3: உங்க அப்பாக்கு எல்லாம்

0: முடிச்சுட்டு வரதுக்குள்ள. அப்பப்பா சரி கிளம்பலாமா?
1: ஒரு 10 minutes வந்துடுறேன்.
0: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
1: அம்மாமா போதும்மா உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
0: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
0: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுடன் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. 7 மணி ஆனவுடனே நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஆவலா காத்துட்டு இருக்குது. வணக்கம் தமிழ்நாட்டுக்காக.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரா அமையணுங்கிற வாழ்த்துக்கள். அதோட கூடவே நீங்க இன்னைக்கு காலை பொழுது ரொம்ப ரொம்ப இனிமையா அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கான நிறைய முக்கியமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. முதல்ல நீங்க கேட்க போறது உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம் குறித்த உரை.
5: உலக கலாச்சார பன்முகத்தன்மை உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான தினம் ஒவ்வொரு ஆண்டும் May 21 அன்று கொண்டாடப்படுகின்றது. உலகம் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், மொழிகள், நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்களின் சங்கமமாகும். இந்த பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடலை மேம்படுத்துவதற்கும் May 21 ஐக்கிய நாடுகள் சபையின், அதாவது யுனெஸ்கோ மூலம் உலக கலாச்சார பன்முகத்தன்மை உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2026 கருப்பொருளாக பன்முகத்தன்மையே வலிமை என்பதை கொண்டுள்ளது. பன்முகத்தன்மையை ஒரு சவாலாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாக பார்க்க வலியுறுத்தப்படுகிறது. பன்முகத்தன்மையே வலிமை என்பதை உணர்ந்து அமைதியான அதற்கான வழிகளை உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். வெவ்வேறு பின்னணி கொண்ட மக்களுக்கிடையே திறந்த உரையாடல், பரஸ்பர மரியாதையை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். கலாச்சாரம் என்பது வெறும் கலை வடிவம் மட்டும் அல்ல, அது நிலையான வளர்ச்சிக்கான முக்கிய காரணியாகும். படைப்பாற்றல், கலாச்சார தொழில்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பெரும் பங்களிக்கின்றன.
1: எழுதி வழங்கியவர் ஆர்ஜே செங்கமலம்.

பன்னாட்டு தேயிலை நாள் ஐக்கிய நாடுகள் அவையினால் ஆண்டுதோறும் மே 21 அன்று கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வாகும். இது தொடர்பான தீர்மானம் 2019 டிசம்பர் 21 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதற்கான நாளை அனுசரித்து வழிவகுக்க ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. உலக நாடுகளில் தேயிலையின் நீண்ட வரலாறு, ஆழமான கலாச்சார பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேயிலையின் நிலையான உற்பத்தி, அதன் நுகர்விற்கு ஆதரவான செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கும், பசி மற்றும் வறுமையை எதிர்த்து போராடுவதில் அதன் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான கூட்டு நடவடிக்கைகளை

0: ஊக்குவிப்பதும் வளர்ப்பதும் இந்த நாளின் குறிக்கோளாகும். இந்தியா உட்பட சில நாடுகளில் 2005 முதல் December 15 பன்னாட்டு தேயிலை நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச தேயிலை தினம் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் மீதான உலகளாவிய தேயிலை வணிகத்தின் தாக்கத்தை அரசாங்கங்கள் மற்றும் குடிமக்களின் உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் விலை ஆதரவு, நியாய வணிகம் ஆகியவற்றிற்கான கோரிக்கைகளுடன் இந்த நாள் இணைக்கப்பட்டுள்ளது. சார்லஸ் அலெக்சாண்டர் ப்ரூஸ் என்பவரை பொதுவாக இந்தியாவின் தேயிலை தொழிலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஒரு பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியான இவர் 1836 அசாமில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் தேயிலை தோட்டங்களின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு அவர் உள்நாட்டு தேயிலை செடியான கமேலியா அசாமிக்காவை பயிரிடுவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். அசாமின் சாடியாவில் முதல் தேயிலை தோட்டங்களை நிறுவி அசாமி தேயிலையின் முதல் மாதிரிகளை கல்கத்தாவிற்கு அனுப்பியவர் சார்லஸ் தான். அவரது முயற்சிகளின் விளைவாக இந்தியாவின் முதல் தேயிலை நிறுவனமான அஸ்ஸாம் கம்பெனி 1839 நிறுவப்பட்டது. பச்சை தேநீர் என்பது ஆக்சிஜன் ஏற்றம் அடையாத இலைகள் ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுப்பதற்காக பொதுவாக நீராவியில் வேக வைக்கப்படுகின்றன அல்லது வாணலியில் வதக்கப்படுகின்றன. இதன் விளைவாக இது புத்துணர்ச்சியான புல் போன்ற அல்லது காய்கறி சார்ந்த சுவையை அளிக்கிறது. கருப்பு தேநீர் என்பது முழுமையாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்டு செறிவான சுவையையும் செம்பழுப்பு நிறத்தையும் அளிக்கிறது. இதற்கு உதாரணங்களாக அஸ்ஸாம் மற்றும் டார்ஜிலிங் தேயிலைகள் அடங்கும். ஊலாங் தேநீர் என்பது பகுதி அளவு ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்டது, அதாவது 8 முதல் 85% வரை. லேசான மற்றும் மலர் போன்ற சுவைகள் முதல் ஆழமான மற்றும் சிக்கலான சுவைகள் வரை பலதரப்பட்ட சுவைகளை வழங்குகிறது. வெள்ளை தேநீர் என்பது மிக குறைந்த அளவில் பதப்படுத்தப்பட்டு வாட வைக்கப்பட்டு உலர்த்த மட்டுமே செய்யப்பட்ட இது நுட்பமான மென்மையான மற்றும் இயற்கையான இனிப்பு சுவையை அளிக்கிறது. மஞ்சள் தேநீர் என்பது பச்சை தேநீரை போன்ற ஒரு அரிய தேநீர் வகையாகும். ஆனால் மெதுவாகவும் மூடியும் செய்யப்படும் மஞ்சளாக்கம் செயல்முறையின் காரணமாக இது மென்மையாகவும் துவர்ப்பு தன்மை குறைந்ததாகவும் இருக்கிறது. டார்க் தேநீர் என்பது புளிக்க வைக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டதால் இது ஒரு செறிவான மண் சார்ந்த சுவையை கொண்டுள்ளது. பெரும்பாலும் பிழிந்தெடுத்த கட்டிகளாக விற்கப்படுகிறது. பிரபலமான தேநீர் கலவைகள் மற்றும் வகைகளில் ஏல் கிரே என்பது சிட்ரஸ் பழமான பெர்கமோட் எண்ணெயின் நறுமணத்துடன் கூடிய கருப்பு தேநீர் ஆகும். மசாலா சாய் என்பது கருப்பு தேநீரை மசாலா பொருட்களான இஞ்சி, லவங்கப்பட்டை, ஏலக்காய் இதனுடன் பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து கொதிக்க வைப்பது. மக்சா என்பது தூளாக்கப்பட்ட ஜப்பானிய பச்சை தேயிலைகளை தண்ணீரில் கலந்து தயாரிக்கப்படுவது. இரானி சாய் என்பது பால் மற்றும் மசாலா பொருட்களுடன் தயாரிக்கப்படும் ஒரு அடர்த்தியான கிரீம் போன்ற தேநீர் வகைகள் ஆகும்.
1: எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சுதா.
2: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோ.
3: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேஜிஎஃப் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்போநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில்

0: கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலை குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் 1நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 104

47 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆதி புருஷ் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. காலை நேர உற்சாகமான தகவலோடு இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடில் நீங்கள் சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: Yes, who is it?
5: Don.
6: 102.3
5: பாட்டுக்கு இந்த டான்.
4: டான் டான் டான்

சாய் விக்னேஷ் பாடின பாடல் கேட்டீங்க, சீதாராமம் படத்துலேருந்து. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி எந்த பிராந்திய நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உத்திசார் உறவுகளை வலுப்படுத்த உச்சி மாநாட்டை நடத்தினார்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். 7:35 ஆயிடுச்சு, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாடல் அமரன் படத்துலேருந்து.

0: எஃப்எம்ஓ 02.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் பிரதமர் மோடி எந்த பிராந்திய நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் ஒத்திசார் உறவுகளை வலுப்படுத்த உச்சி மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்காக ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்காங்க. சிவன் அருண், இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நார்வேயின் ஆஸ்லோ நகரில் நடந்தது அப்படின்னு சொல்லி டேட்டை பதிவு பண்ணியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம், நார்வே ஆஸ்லோ நகர், அங்கே எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி எந்தெந்த நாடுகளுடன் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காரு, இதில் ஒரு மெனக்கடல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்விக்கான பதில் அதில் குறிப்பிடலை. பிரபாகரன் அவர் இந்தியா நார்டிக் கான்ஃபரன்ஸ் ஆஸ்லோ நகரில் நடந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க, டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன், இதுதான் இந்த நாடுகளுடன் அந்த உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி நடத்தினார் அப்படிங்கிறது தான். இன்னும் பதில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 7:40 ஆயிடுச்சு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. சமீபத்தில் பிரதமர் மோடி எந்த பிராந்திய நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உத்திசார் உறவுகளை வெளிப்படுத்த உச்சி மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நார்டிக் நாடுகள் நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் டென்மார்க், இந்த நாடுகளோடு தான் அந்த உத்திசார் உறவுகளை வலுப்படுத்த உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி நடத்தி முடித்தார் அப்படிங்கிறது சரியான பதில். இந்த பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். 7:41 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறீங்க அடுத்த பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம். தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா வெற்றி அது எண்ணிய உடனே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்ச உடனே வெற்றி அப்படின்னு நினச்சோன்னா அது கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா குறுகிய நேரத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனசு மூளையும் நம்புது. ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் உடனே நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு, ஆனால் அப்படி கிடையாது. முயற்சிங்கிறது கண்டிப்பாக வெற்றிக்கு அவசியமான ஒன்று. அந்த முயற்சியை நீங்கள் வந்து போடுறீங்க, எனக்கு ஒரு முயற்சியை நான் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு வெற்றி வரலையே அப்படின்னும் சில பேர் நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. முயற்சிங்கிறது திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி ரொம்ப தொலைவில் இல்லைங்கிறத நீங்கள் உணரணும். அந்த முயற்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய லாபம் என்னென்னா பெரிய அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சில சர்க்கிள்களை சந்திக்கிற போது எல்லாத்துலேயும் நமக்கான அனுபவங்கிறது அது மிகுதியாயிட்டே போகும். அந்த அனுபவத்தை வேறு எதுவுமே நமக்கு கற்றுத்தராது. இந்த தோல்வி, சின்ன சர்க்கிள் இதெல்லாம் தான் நமக்கு கற்றுத்தரும். எப்பவும் உழைப்பு அப்படிங்கிறத ஒரு பெரிய உன்னதமான விஷயமாக நம்ம நினச்சிட்டு அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது, அதுக்கான முயற்சியை நம்ம போடும்போது வெற்றியை நம்ம சீக்கிரமாக அனுபவிக்க முடியும். வெற்றிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு செயலை செய்கிறோம், அது மேலே ஒரு பிடிப்போடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதை தொடர்ந்து நம்ம முயற்சிகள் பல போட்டுகிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி சாத்தியமாகும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாடல் ஜோ படத்துலேருந்து.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இனி குஷி படத்திலிருந்து பாடல் கேட்க போறீங்க.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு
0: இருக்கீங்க. அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: 102.3

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: சுருக்கம்
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயிரி விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35th நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4 மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:03 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை வரமாவதும் சாபமாவதும் நாம் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்துதான். வரமாகும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு உங்கள் விருப்பம் பகுதிக்குள்ள நுழையலாம். நிகழ்ச்சியில் நேயர்கள் கடிதம் மூலமாக தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. அதில் இருந்து சில கடிதங்களை நாங்கள் தேர்வு செய்து பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், பொன்னேரி பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தர்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தலம், முருகானந்தம், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண், கண்ணன். இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் மதராசி.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நேரம் 8:11 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இணைந்திருக்கிறீங்க உங்கள் விருப்பம் பகுதியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவூசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, இயேசுபாதம், ஒக்கியம், துறைப்பாக்கம், கண்ணகி நகர், ஷாஜகான். இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் மாமன். இந்த திரைப்படத்திலிருந்து இவர்களுடைய விருப்பமான பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: சித் ஸ்ரீராமோட குரலில் ஒழித்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் மகாராஜா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், ஷோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, அசினமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, விருகம்பாக்கம் ஜெயபிரகாஷ், ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஷஃபி, ஜியாத், ஹம்சா, ரனியா, மேஹ்னா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
4: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
5: காலத்

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: நேரம் 8:22 உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரிஷ், மாதவரம் சீதாபதி தெரு சேகர், விஜயகுமார், புருஷேவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன். நேயர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் எனிமி. தீபக் இவருடைய குரலில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

ஒழிக்க கேட்டோம். பாடலின் குரல் ஸ்ரீராமுடைய குரல் வந்தது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நுருல் ஃபாத்திமா, போரூர் மௌலிவாக்கம் முருகவதி, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவியமலர் சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா.

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குரோம்பேட் என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசு, தேவகிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், ஆவடி பாடலாசிரியர் ரவிச்சந்திரன், துறைப்பாக்கம் வி குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லாய்ட்ஸ் ரோடு சரோஜாம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வாவுசி தெரு, கிஷ்டம்பாள் சாமிதாஸ், குமுதாம்பாள் ரவிதாஸ், செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மானுடைய குரலில். இதோ அந்த பாடல்.

0: பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய் ராஃபியா பாய்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

அயலான் படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 8:39 பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள், மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்த்தனன் ஸ்ரீதேவி குமரன் சிவமஞ்சுளா குற்றாலலிங்கம் அஸ்ஜித் பௌஷா உபேந்திரன் ஜே டி மணிகண்டன் ஓகே சிவா ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மாஃபூப் பர்வின் பானு ஹசினா ஹயாத் பாஷா தாரா பேகம் ஃபர்சானா தஸ்ஃபியா கௌசர் நஃபீசா இர்ஃபான் ஹயாத் பாஷா பாய்

நேரம் 8:40 நொடியாகுது. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்ராஜ், சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா. இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ராயன். ஏ ஆர் ரகுமானுடைய குரலில் இதோ இந்த பாடல் இவர்களுக்காக.

0: மோதிமாய் ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தன்ராஜ் தனம் அழகுசுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசை என்பன் இசை அரசி லக்ஷ்மி சென்னை 17 ஜெயஸ்ரீ ஜெயந்தன் ஜெய் ஸ்ரீதரன் கண்ணம்பாளையம் விஜிவி நகர் சாரதி ராஜா சந்தோஷ் பொன்னம்மாள் கோபால்ராஜ் இத்தனை நேர்களுடைய விருப்பமான பாடல்தான் ஒழிக்க கேட்டோம்.
1: முற்றிலும் இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த்.

விடுதலை படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம் சுமதி ரமேஷ் பாபு மணிமாலா மணிகண்டன் துர்காதேவி பரத்குமார் தங்கம்மாயன் மண்டோதரி பிரதிகாஸ்ரீ

விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து, பூந்திரை எம்எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ், குரோம்பேட் அப்துல் கனி, தாம்பரம் இளையராஜா, வாலாஜாபாத் முனியாண்டி கௌரி, மானாமதி மனோகரன் ராஜசேகரன், சிறுகளத்தூர் சரஸ்வதி நகர் இருதயகுமாரி, கருகம்பத்தூர் எத்திராஜ் சரஸ்வதி, உத்திரமேரூர் அகிலன் நிர்மல்குமார், மூலக்கடை அப்துல் சமது, சோழநாடு சந்திரமோகன், தொண்டைநாடு தனம். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் முதல் நீ முடிவும் நீ. சிஸ் ஸ்ரீராமுடைய குரலில் அவருடைய விருப்பமான பாடல் இதோ.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.

நேரம் 9:17 பத்து நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சில சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா 2952-0853-2838-9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்கள் யாரும் அழைப்பில் வராத காரணத்தினால அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. எந்த படத்திலிருந்து வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஜித்

நேரம் 9:22:44 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். முதல்ல 2 நேயர்கள் வந்தாங்க அழைப்பில், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. சரி, அவங்களுக்கான கேள்விகளை கேட்டிருந்தேன், அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். உன் மடியில் தூங்கிடதான் கொஞ்சம் ஏங்குது என் மனசு, இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையேடி எனக்கு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. உன் மடியில் தூங்கிடதா கொஞ்சம் ஏங்குது என் மனசு, இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையேடி எனக்கு. நேயர்கள் முகநூல் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தின் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சுகீந்தர் சிங்குடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 9:29 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். உன் மடியில தூங்கிட்டதான் கொஞ்சம் ஏங்குது என் மனசு, இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையேடி எனக்கு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர்கள் தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெறு தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் கமலா வரதன் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனிராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நன்றி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் பாபு முள்ளக்காட்டிலிருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கன்னியன் நடராஜன் நற்காலை வணக்கம்னு தெரிவித்திருக்காங்க. கலீல் அகமது நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பிரபு பழைய வனாரப்பேட்டிலேருந்து இணைந்திருக்கிறாங்க. புழுவப்பழையம் ஆனந்த முருகன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சூளையிலிருந்து ரெஜினா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், சி பழனி, இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய இணைப்பு ரொம்ப நன்றி. ஆனால் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முயற்சி செய்தீங்கன்னா தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு சொன்னதுனால நேயர்கள் அழைப்பில் வர காத்திருக்கிறாங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மேடம், பாடல்களில் அந்த பாடலுடைய இடம்பெற்ற படம் தெரியுமா
1: மேம்? ஏதாவது க்ளூ கொடுங்களேன் அந்த பாட்டுக்கு.
0: அந்த பாட்டுக்கா? சரி, அந்த பாடலை எழுதுறது வந்து விவேக் ஸ்ரீகாந்த். ஓஹோ, ஹீரோ சொன்னாதான் சொல்லுவீங்களா?
1: ட்ரை பண்ணலாமே.
0: ட்ரை பண்ணலாம். சரி, அந்த பாடலை பாடினவங்களை சொல்லட்டுமா? பாடலை பாடினது வந்து மீனாட்சி. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப ரீசெண்டாக வந்த படம் தான். சரி, அடுத்த நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து?
2: எலினா இருந்து செங்கோத்திர பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
2: பகில் வந்து இப்ப புது படம் தானே கொடுத்துருக்கீங்க?
0: புது படம் தான், புது படம் தான் சார்.
2: எனக்கு பழைய பாடல்கள் கொடுங்க மேடம்.
0: சரிங்க சார், பழைய பாடலுக்காக தனியாக ஒரு நிகழ்ச்சி வரும், அப்போ நீங்கள் பங்கு பெற்று பேசலாம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு மணி நேரம் வந்து புதுப்பட பாடல்கள் சம்மந்தப்பட்டு தான் கேம் ஷோ நடக்குது. அதனால் புதுப்படத்திலிருந்து தான் உங்களுக்கான கேள்விகள் வர காத்திருக்குது. ஸோ உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், உன் மடியில் தூங்கிட்டதான் கொஞ்சம் ஏங்குது என் மனசு, இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையேடி எனக்கு. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுன்னு கேட்டிருந்தேன். பாடல் எழுதுந்து விவேக் ஸ்ரீகாந்தும் சொல்லிட்டேன், பாடலை பாடினது மீனாட்சி அப்படின்றதும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதற்கான பதிலை மட்டும்தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்களுடைய பதில்களுக்காக காத்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:38 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் பகுதியில் புதுப்பட பாடல்கள், அந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள், அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்காக ஒரு கேம் ஷோ. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற்று பேசணும்னு நினைச்சேனா பேசலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? மாதவரத்துல இருந்து. சார் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். வெரி குட், வெரி குட். இந்த நிகழ்ச்சி
0: அப்படிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.
1: படம் சட்டென்று மாறியது வானிலை, அந்த படத்துல இருந்தா?
0: இல்ல சார், இல்ல சார்,
1: புது படம்.
0: புது படம் தான். 2024 வெளியான திரைப்படம் இது. ஆமா, நான் உங்களுக்காக இன்னும் ஒரு க்ளூ வேணா கொடுக்கறேன். இந்த பாடலுக்கு இசை வந்து ஹிப்ஹாப் தமிழா.
1: அப்படிங்களா?
0: ஆமா, ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசை, மீனாட்சியோட குரல், விவேக் ஸ்ரீகாந்துடைய வரிகள். உன்மடியில் தூங்கிறதான் கொஞ்சம் இயங்குது என் மனசு, இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையேடி எனக்கு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. கிட்டத்தட்ட இந்த பாடலை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். விவேக் ஸ்ரீகாந்த் வரிகள், மீனாட்சியோட குரல், ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசைன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்க இனிமே அந்த படத்தோட பேரை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அழைப்புல வந்து நீங்க பதில்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் இதோ.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
1: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: கால

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
2: ஒன்ட்டம்பா

நேரம் 9:50 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. கமலா வரதன் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பட்டாபுரம்லேருந்து மணி காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. புஷ்பா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விழிவாக்கத்துலேருந்து முத்துக்குமரன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஹிப்ஹாப் தமிழா இசையில் வந்த அந்த பாடல் அரண்மனை 4 திரைப்படத்தில் இடம்பெற்ற வரிகள் அப்படின்னு சொல்லி வீரராகவன் சொல்லியிருக்காரு. அந்த பதில் சரியான பதில் இல்லை அப்படின்றத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலப்பேட்டிலிருந்து தயாளனும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஸோ நான் இப்போது இன்னொரு கொஞ்சம் வரிகளை மாற்றி சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்ல நான் ரொம்ப நாள் நினச்சேன், ஆனால் முடியலை. கண்ணில் கொஞ்சம் ஈரத்தோடு கேட்கிறேன், ஏன் இந்த பிரிவெல்லாம்? அழகு தேவதையே, நீ என்னை விட்டு விட்டு எங்கே போகிற? இந்த கடைசியான உலக போரில் நீ என் உலகம்தானடி. உன் மடியில் தூங்கிடதான் கொஞ்சம் ஏங்குது என் மனசு. இந்த வலியை தாங்கும் சக்தி இல்லையடி எனக்கு. இதுதான் அந்த பாடலுடைய வரிகள். ஸோ இந்த பாடலிருந்தே அந்த படத்தினுடைய பெயரும் அதில் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த பாடல் சந்தோஷ் ஹரிஹரன் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் உட்பட 23 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 10:02.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறீங்க என் கேள்விக்கு என்ன பதில். கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே ஏன், எதுக்கு, எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்காமே இருந்திருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ மேம்பட்டிருக்காது, மனிதனுடைய அந்த வளர்ச்சி கூட இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த சௌரியங்கள் எல்லாத்துக்குமே இந்த கேள்விகள் தான் கண்டிப்பாக காரணமாக அமைஞ்சிருக்க போகுது. சின்ன கேள்வி தான், உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்மளோட நினைவாற்றல், நாம் எவ்வளோ தூரம் நினைவில் வச்சுருக்கோம் சில விஷயங்களை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதிலில் இருக்க போகுது. அதுவும் கேள்வி அப்படின்னு சொன்னோடனே எதை பற்றினது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சில விஷயங்கள், அந்த ஊர்களை பற்றின சில விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம நினைவுபடுத்திக்கிற மாதிரி இருக்க போகுது என் கேள்விக்கு என்ன பதில். உங்களோட பதில்களோடு நீங்கள் தயாராக இருப்பீங்க. முதல் பாடல் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், மாரி படத்துலேருந்து பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறம் கேள்வியோட நேயர்களை சந்திக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? முதல் நேயர் யாரு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். யாருங்க? கோபி கிருஷ்ணன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, அப்ப உங்களுக்கான கேள்வி கொடுத்துறேன். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது?
1: பவானி. பவானி ஆறு. பவானி அந்த சைடுல இருக்கு. மேட்டுப்பாளையம். பவானி.
0: சரியா சொல்லலையே நீங்க. சரியான பதில் அது இல்ல. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: நந்திமோகன். கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்விக்கான பதில் தெரியுமா?
2: கோயம்புத்தூர் மாவட்டம் தானே?
0: ஆமா.
2: தாமிரபரணிமா
0: இல்லையா? தாமிரபரணின்ட்டீங்க எடுத்த உடனே. தாமிரபரணி எங்க இருக்கு? சரி, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு. நன்றி. வணக்கம். இப்ப துண்டிக்கப்பட்டுருச்சே. கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது? கேள்விக்கு பதிலோட வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: பதில் அதாவது நம்ம அமராவதி அப்படி சொல்லலாமா?
0: நம்ம அப்படி இப்படி எப்படி சொல்லக்கூடாது. எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் கேக்குறோம்.
3: திருவாணி தண்ணி, அமராவதி தண்ணி, அங்க பாசன இது இருக்கு, குடிநீரா வருது.
0: சரி,
3: அந்த ரெண்டுல தான் ஏதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க வேற பதில்.
0: சரி, பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து யாரு கரெக்டா சொல்றான்னு பாக்கலாம். நன்றி.
3: ஓகே ஓகே, நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம். மஞ்சள் செம்பல்பாடு.
0: சொல்லுங்க சார்.
4: திருவாணி தண்ணி தான். திருவாணி தான்.
0: சிறுவாணி தான் அடிச்சு சொல்றீங்க?
4: ஆமா, சிறுவாணி. பாட்டு பாட்டு பேர் கேப்டன். சிறுவாணி தண்ணிய போல் மறந்திருக்கோம்.
0: சரி,
4: ஒரு பாட்டே வரும்.
0: நான் கேட்ட கேள்வி, கோயம்புத்தூர் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது? கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க, எது சரியான பதில் அப்படிங்கறத நம்ம நேயர்களும் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி. நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:10 ஆயிடுச்சு. இது என் கேள்விக்கு என்ன பதில்? சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பாடலை கேட்கலாம்.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: 2.3 3 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10 10

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 10:16 ஆகுது. நம்ம நேயர்கள்லாம் இணைப்பில் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. பதில் சொல்கிறதுக்காக என்ன கேள்வினா, கோவை மாவட்டம் எந்த நதியின் கரையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பதிலை வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பலூர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: நொய்யலாறு மேடம்.
0: சூப்பருங்க, சரியான பதிலை சொல்லிட்டீங்க. நொய்யலாறு தான் மிகச்சரியான பதில். நன்றி. கோவை மாவட்டம் அப்படிங்கிறது நொய்யல் ஆற்றின் கரை, அந்த நொய்யல் ஆறு ஓடுற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்த சிறுவாணி மலையின் கிழக்கு சரிவில் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து உருவாகும் ஓடையில் இணைந்து உருவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சரியான முழு விளக்கமும் கூட. நொய்யல் ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு நம்ம கோவை மாவட்டம். என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க? அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராயப்பேட்டை வெங்கட். என் கேள்விக்கு என்ன பதில்? கரெக்டா சொல்லிட்டாரு. அது அந்த
2: அவர் கோயம்புத்தூர்காரர் தான், போயிட்டு பெரம்பூர் கோயம்புத்தூர் போயிட்டு வர வரவர்,
0: அதனால அவர் சரியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க, நன்றி. அவர் அந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: 10:22 கடந்து போயிட்டுருக்கு இந்த நேரம். என் கேள்விக்கு என்ன பதிலாக அடுத்த கேள்வியோட நான் தயாராக இருக்கேன். நேயர்கள் யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். ஞானசேகரன் சிவகுமார் சார், உங்களுக்கான கேள்வியை கேட்டுறேன். பத்மநாபபுரம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு?
1: கன்னியாகுமரி.
0: சூப்பருங்க, அருமையாக சொல்லிட்டீங்க, நன்றி. கேள்வியை கேட்டவுன்னா அடுத்து அப்படியே பதிலை கொடுத்துட்டாரு. இதே பதில் கொடுத்த வேகத்தோட அடுத்த பாடலையும் நீங்கள் கேட்டுருங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ.

0: 10:27 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சார், உங்களுக்கான கேள்வி, முண்டந்துறை புலிகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
1: திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு மலம்.
0: சூப்பருங்க, எடுத்தோடனே அடிச்சிட்டீங்களே. உங்க ஊர் பக்கத்துல தான், நல்லது. அந்த இப்ப அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? போய் பாத்திருக்கீங்களா நீங்க?
1: இல்ல மேடம், போனது இல்ல. தலையில வரைக்கும் அடிவடி போயிருக்கோம், அதுக்கு போகல மேடம்.
0: போகல,
1: தலையில அடிவடி போயிருக்கோம், அதுக்கு போகல மேடம்.
0: சரி, போய் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து
1: பார்க்க
0: வேண்டிய இடம் தான். சரி, கரெக்டா சொன்னீங்க,
1: தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம் தான்.
0: கரெக்டா சொன்னீங்க, அது செஞ்சிருங்க. நன்றி.
1: கண்டிப்பா, நன்றி மேடம்,
0: நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போது கேள்விகளும். கேட்ட உடனே பதில் சொல்லிட்டாங்க நம்ம நேயர்கள். அப்போ அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு மாவட்டம்

0: அதனுடைய சிறப்பு, அது பக்கத்தில் ஏதாவது முக்கியமான இடங்கள் இருக்கா, இந்த மாதிரி அங்கே ஓடக்கூடிய ஆறு, அப்புறம் அந்த மாவட்டத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன, இது மாதிரி தான் கேள்விகள் அமைய போகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து.
0: சந்திரசேகர், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வியா வந்துருச்சே, அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு.
1: என்னது மேம், ரொம்ப டிஃபிகல்ட்டா?
0: ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா அது எந்த ஊரை சொல்லுவீங்க?
1: ஏற்காடு மேம்.
0: அதானே, இது கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அதனாலதான்
1: கேட்டேன்.
0: சரி, ஓகே. ஏற்காடு எந்த மாவட்டத்துல இருக்கு? விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க, எங்கேயும் போயிடாம.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலயோ இல்ல சவுண்ட் இன்ஜினியரிங்கா வரணும் போது பெருசா வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்ப வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுலதான் மெயினா வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: கேட்க மறக்காதீங்க.
1: பத்து மணி 33 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்த நேர் வணக்கம். கலாமா வாங்க. நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு கேள்விக்கு போயிடலாமா? ஈஸியான கேள்விதான். தமிழிசை மூவர் மணி மண்டபம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? தமிழ்நாடு தான். எங்க, எந்த மாவட்டத்தில் இருக்கு? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? குழுவா என்ன சொல்றது? சார் நீங்க அடுத்த ஆள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி கலாமா, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேர் வரப்போகிறாங்க இணைப்பில். வணக்கம். தமிழிசை மூவரோட மணி மண்டபம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? டி நகர்ல இருந்து. சொல்லுங்க
2: மேடம். தமிழ்
1: தமிழிசை மூவரோட மணி மண்டபம் தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு?
2: தஞ்சை மாவட்டம் மேடம்.
1: இல்ல, சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கேள்வி. ஜெயசீலன் கொடமாட முடியுமா?
1: ஜெயசீலன் சார், தெரியுமா உங்களுக்கு பதில்?
3: சொல்லுங்கம்மா.
1: தமிழிசை மூவரோட மணி மண்டபம் எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு?
3: மணி மண்டபம் மதுரை மாவட்டமா?
1: இல்லைங்க, இல்ல. சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
4: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? டீனர் ரங்கராஜன்.
1: ரங்கராஜன் சார், சொல்லுங்க பதில் தெரியுமா?
4: மயிலாடுதுறை.
1: சூப்பருங்க, மயிலாடுதுறைங்கிறது ரொம்ப சரியான பதில், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. 10:36 ஆக போகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது பட்டாசு படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வருது. பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி நேயர்களோடு சந்திக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: காலத்

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05 க்கு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதிலில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதனுடைய சிறப்பு, இதை பற்றி தான் நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகளாக கொடுத்துட்ருக்கோம். பதிலும் நேயர்கள் சொல்லிட்டுருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரிம்மா, உங்களுக்கு நம்ம கேள்வியை கொடுத்துட்றேன். மஞ்சள் நகரம் அப்படின்னு எந்த மாவட்டம் அழைக்கப்படுகின்றது? ஈரோடு. ரொம்ப சரியான பதில். தெரியாம இருக்குமா நமக்கு? சொல்லுங்க. மஞ்சள் இல்லாம

சமையல் இல்லை, மஞ்சள் வந்து எல்லா அழகு சாதன பொருளாவும் பயன்படுது. இன்னொன்னு, நம்மளுடைய உடல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதே இந்த மஞ்சள். மஞ்சளுக்கு நிறைய மகிமைகள் இருக்கு. சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் கொடுக்க போறேன். என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து கேளுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

நேயர் என்ன கேள்வி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ரொம்ப சூப்பரான கேள்வி தான். சமீபத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதோட சிறப்புகள், இதெல்லாம் தான் கேள்விகளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விகளாக பார்த்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அடுத்த நேயர் யார், இந்த கேள்விக்கான பதிலை தயாராக வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துடலாம்.

0: இணைப்பில் வர்றாங்க, ஆனால் இணைப்பு கிடைக்க மாட்டேங்குதா என்னான்னு தெரியல. அப்படியே துண்டிக்கப்பட்டே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இணைப்புக்கு வந்தீங்கன்னா தொடர்ச்சி முயற்சி பண்ணுங்கள், கிடச்சிரும். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்படுதே. அதுக்கிடையில் ஒரு பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம், இணைப்பு சரியாயிடும். நிறைவாக நம்ம நேயர்களை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சேஷாத்ரி, கும்பகோணத்துலேருந்து.
0: கும்பகோணத்துலேருந்து. சரி, உங்களுக்கான சரியான கேள்வி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கடைசியாக இந்த 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம், அந்த மாவட்டம் எந்த மாவட்டத்திலேருந்து பிரிந்தது?
1: மயிலாடுதுறை மாவட்டமா மேடம்?
0: எந்த மாவட்டத்தில இருந்து பிரிஞ்சது?
1: நாகப்பட்டினம், திருவாரூர்ன்ற மூல.
0: நாகப்பட்டினத்தில இருந்து பிரிந்தது, கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி, நன்றி.
1: இது எல்லாம் சேர்ந்தது, இந்த நாலு சேர்ந்தது ஒரே ஒரு தஞ்சாவூர் மாவட்டம்.
0: ஓகே,
1: அப்ப நாங்க படிச்சிருக்கேன்.
0: இப்ப
1: தஞ்சாவூர் மாவட்டத்துல மாயவரம், திருவாரூர், நாகப்பட்டினம், மூணு ஒன்று ஒருங்கிணைந்த ஒரே மாவட்டமா இருந்தது. சம்டைம்ஸ் 80ஸ் தான் அதுக்கப்புறம் டிவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
0: இப்போ கடைசியா பிரிக்கப்பட்டது நாகப்பட்டினத்துல இருந்து மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை.
0: மிக்க நன்றி.
1: நன்றி.

துண்டாக்க துண்டாக்க துண்டாக்க தின்டாக்க தின்டா ஏ துண்டாக்க துண்டாக்க துண்டாக்க தின்டா ஏ துண்டா.

விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில். கேள்விக்கு என்ன பதிலில் சிம்பிளான கேள்விகள் கொடுத்தாலும் நேயர்கள் ஆன் த ஸ்பாட்லேயே பதில் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ஆனால் கேட்ட உடனே டக் டக்குன்னு பதிலும் சொல்லிட்டாங்க. இந்த பாடலோட இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிறைவு பெறுது. சூரரை போற்றுவோம், தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்காக சொடக்கு மேலே இந்த பாடலோட இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிறைவு

0: நம்ம தப்பு இல்ல, இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றும் இனியவையில் நீங்கள் கேட்க போகிற முதல் பாடல் குடியிருந்த கோயில் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் தில்லானா மோகனாம்பாள். இந்த படம் பேரை சொன்ன உடனேயே படத்தில் நடித்த ரெண்டு பேரும் நம்ம கண் முன்னாடி வந்துருவாங்க. அவ்வளோ தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த நடிப்புக்கு அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் வர முடியுமான்னு நம்ம எண்ணி பார்க்குற மாதிரி இன்றைக்கும் அந்த திரைப்படமும் இருக்குது, அந்த படத்தில் இருக்க பாடல்களும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்க போகிற பாடல் தில்லானா மோகன அம்பாள் படத்துக்காக பி சுசீலா பாடின பாடல். இசை கே வி மகாதேவன்.
1: தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

0: Who is it?
1: Don.
2: சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட

0: மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
4: பதினோரு மணி 13 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித்பா.

பதினோரு மணி 11 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை. ஒளிவிளக்கு இந்த திரைப்படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழில் வந்த அதிரடி குடும்ப நாடக திரைப்படம். இந்த படத்தோட கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொன்னால் எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட திரையுலக வாழ்க்கையில் இது 100வது படமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த படத்துலேருந்து நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க அடுத்த பாடல்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. ஒரு திரைப்படம், அந்த படத்தோட பாடல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொன்னால் அது இந்த புதிய பூமி படத்துக்கு கொடுக்கலாம். நிச்சயமாக எல்லா பாடல்களுமே மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடித்த பாடல்கள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்போ கேட்க போகிற பாடல் ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல் தான். காலத்தால் அழிக்க முடியாத பாடலும் கூட. இந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா இவங்களோட குரலில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், புதிய பூமி படத்திலிருந்து.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. இந்த படம் தமிழில் வெளியாகி இதனுடைய வெற்றியை தொடர்ந்து இது ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது. படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்காரன் தான். இந்த படத்தோட வெற்றி ஹிந்தி மொழிக்கே இந்த படத்தை ராஜேஷ் கண்ணா அவரோட நடிப்பில் ரக்வாலா அப்படிங்கிற பேரில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் சூப்பரான வெற்றியை இந்த படம் பதிவு பண்ணியிருக்கு. காவல்காரன் படத்துலேருந்து தான் நீங்கள் அடுத்த பாடல் கேட்க போகிறீங்க.

நீயும் நானும் படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல்லாரும் ஈஸ்வரி பாடின பாடல் கேட்டீங்க. நேரம் 11:30.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். உயிரா மானமா படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரலில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த பாடல் கேட்க போகிறீங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: கேட்க மறக்காதீங்க.
1: பதினோரு மணி 35 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பறியும் படங்களுக்குன்னு தனி இடம் இருக்குது. அப்படிப்பட்ட உளவு அறிக்கைகளை போய் கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்ற போலீஸ் அதிகாரி, அவங்களுக்கு பின்னாடி ஓடக்கூடிய அந்த திரைக்கதை பரபரப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா இந்த மாதிரியான படங்களில் பார்க்கும்போது மக்கள் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சீட்டோட நுனியிலே உட்காந்துருப்பாங்க, அடுத்து என்ன காட்சியை விறுவிறுப்பாக ஓடப்போகுது அப்படின்னு ஒரு அந்த மாதிரி பரபரப்புலேயே ரசிகரை வச்சுருக்கக்கூடிய ஒரு படங்கள் தான் இந்த மாதிரி துப்பறியக்கூடிய சினிமா அப்படின்னு சொல்லலாம். ரகசிய போலீஸ் 115 இதை சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாட்களுக்கு மேலே ஓடி பெரிய வசூல் சாதனையை செஞ்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற திரைப்படம். திருச்சி மாதிரியான நகரங்கள்லாம் பல நாட்கள் ஒன்றுச்சு அப்படின்றாங்க செய்திகள், அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட படத்தில் இதுவும் ஒரு திரைப்படம். இந்த படத்துலேருந்து தான் நீங்கள் அடுத்த பாடல் கேட்க போகிறீங்க. ரகசிய போலீஸ் 115 படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட குரலில் கண்ணதாசனுடைய பாடல், வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்று இனியவைன்னு சொல்கிறோம். காவிய பாடல்கள் எந்த மாதிரியான படங்கள்ல இருந்துன்னா, காவிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து தான் கேட்டுட்ருக்கீங்க. அப்படி ஒரு காவியமான ஒரு தமிழ் திரைப்படம் தான் உயர்ந்த மனிதன். இந்த படம் பெங்காலி மொழியிலிருந்து மறு ஆக்கம் செய்யப்பட்டது. உத்தரபுருஷ் அப்படிங்கிற பெங்காலி மொழி படத்துலேருந்து இந்த படத்தை மறு ஆக்கம் பண்ணியிருக்காங்க. படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி கணேசனோட நடிப்பில், கிருஷ்ணன் பஞ்சோட இயக்கத்தில் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருந்தது. படத்தோட பாடல்களும் அதே அளவு மக்கள் மனசில் ஒரு பிரபலமான பாடல்களை தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த படத்துலேருந்து நீங்கள் கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், வாலியோட வரிகளில் இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் நினைவில் நின்றவள் படத்திலிருந்து.

வித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என்றும் இனியவை நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். தேனி சிலமலையிலிருந்து பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியிருந்த கோயில் பாடலோட தொடர்ந்து காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலேருந்து சரவணன், அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் எல்லாம் என்று மினியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பூலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், மேலப்பேடு தயாளன், கமலா வரதன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவரும் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. பொன்னேரி ஹலில் அகமத் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றுமினியவையோட ஆரம்ப பாடல் குங்குமப்பொட்டின் மங்களம், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம், என்ன பாடல், ஒலிக்க இனிமை, நிகழ்ச்சி இனிமையாக தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மறைந்திருந்து பார்க்கும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதை சங்கமிக்கும் மனம் தொட்ட இனிய பாடல்களின் அணிவகுப்பு என்றும் இனியவை தான் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புராணி. சென்னை பழைய வண்ணார்பேட்டை தா சோமசுந்தரம் பிரபு, சங்கர் அவங்க எல்லாருமே நேரு நகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் காற்றலையில் மலர்ந்த கானங்கள், கவிதை பூக்கள், காலத்தை வென்ற காவிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூழலிருந்து ரீஜா மனோகரன், என்று மினியவை காலத்தால் அழியாத காவிய கானங்கள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளத்திலேருந்து டிசி ராஜேஷ் ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. தமிழ் சினிமாவின் துப்பறியும் டிடெக்டிவ் அந்த மாதிரியான கதைகள் எப்போதுமே ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. குற்றங்களை மையமாக கொண்டு தர்க்கரீதியான தேடல், எதிர்பாராத திருப்பங்கள், திகில் நிறைந்த திரைக்கதையுடன் பல வெற்றி படங்கள் வெளியாகியுள்ளன. பொற்கால துப்பறியும் திரைப்படங்கள் அது 1960கள் மற்றும் 70களில் நடிகர் ஜெய்சங்கர் துப்பறியக்கூடிய கதாபாத்திரங்களில் நடித்து பல திரைப்படங்களை கொடுத்துள்ளார். சிஐடி சங்கர் போன்ற படங்கள் தமிழ் சினிமாவோட துப்பறியும் புனைவு பாணிக்கு அடித்தளமாக அமைந்தது. நவீன துப்பறியும் திரைப்படங்கள் நவீன தமிழ் சினிமாவின் விசாரணை, மர்மம், கிரைம் த்ரில்லர் இந்த கதைகள்லாம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன. அருமையான பாடலோட தேர்வு அதற்கான விளக்கமும்

0: நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளத்துலேருந்து டிசி ராஜேஷ். ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, என்ன பொருத்தம் பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் பாடலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காரு பி புஷ்பா. அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. பதிவுகள் போட்ட நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிறைவா நீங்க கேட்க போற பாடல் இருமலர்கள் படத்துல இருந்த டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில இந்த பாடல் கேட்க பாருங்க. இந்த பாடலோட உங்க எல்லார்கிட்டமிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: ரெட்ரோ நேரம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:44 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். இது ரெட்ரோ நேரம். காலத்தால் அழியாத 1980-90களில் வெளியான திரைப்படங்களில் இருந்து தான் பாடல்களை இப்போ நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கமலஹாசன் மற்றும் மனோரமா இணைந்து பாட வராங்க. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

விட்டு போயிடும், அது அங்க அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் போட்டிடணும் திறமையெல்லாம் அவன் காட்டிடணும்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேரம் 12:08 ஐந்து நொடியாகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில இளையராஜாவோட குரல்லையே ஒலிக்க இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

கூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில, என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 12:10:15.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் காலத்

இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக மனோ மற்றும் சுசிலாவோட குரல்ல, கங்கை அமரனுடைய வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள்.

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: நேரம் 12:19:35 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:25. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பகுதியின் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள், சந்திரபோஸுடைய இசையில அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

12:30 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் ரெட்ரோ நேரம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கே ஜே யேசுதாசுடைய குரலில், வைரமுத்தோட வரிகள், சந்திரபோஸுடைய இசையில, கதாநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 12:35. ரெட்ரோ நேரம் பகுதியின் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன், மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. கங்கை அமரனுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில், தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிகுது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல் கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.

தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு

0: வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு 2 முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு 2 முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:52 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ்பிபியோட குரல்ல, வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில ஒலிக்க இருக்கிறது குரு சிஷ்யன் படத்திற்காக. அடுத்த பாடல் உங்களுக்காக, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. இந்த இரண்டு திரைப்படங்கள்லேருந்தும் அடுத்தடுத்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் நிறைவு பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் ஒரு மணி 49 நிமிடம் ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள். தொலைபேசி வழி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம், இதை எல்லாத்தையும் சொல்லி உங்களுடைய ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் நேயர்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், நேற்று அதற்கு முன்னால் இந்த 2-3 நாட்களில் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பாடல் கேட்ட நேயர்கள் உங்களுடைய அழைப்புகளை தவிர்க்கிறது நலம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். புது நேயர்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் நாம் செவி சாய்க்கணும். ஒரு சின்ன நோக்கத்தோட தான் இந்த நிகழ்ச்சி பலம் வந்துட்டு இருக்குது. அதனால புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நீங்க நேத்து உங்களுடைய பாடல் விருப்பமான பாடல் கேட்டிருந்தீங்கன்னா நீங்களே பெருந்தன்மையோட அழைப்பை எடுக்காம கால் பண்ணாம இருக்கிறது கூடுதல் நலம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண் இதுதான், 2952-0853-2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக, இது என்ன மாதம், வைகாசி. ஸோ வைகாசி மாதத்துக்காக பாடல் வர காத்திருக்கிறது, கேளுங்கள்.

0: நேரம் 1:42 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்து பேச போற நேயர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேன்மா.
0: ஐயா சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் ராஜன் ராஜன்மா.
0: சரிங்கய்யா.
1: அதுல சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவும் ஏபி கோமலம்மா பாடுவாமா.
0: சொல்லுங்க என்ன பாடலுங்க?
1: நிலவோடு வாயின் மூழ்கியில் விகலையாடுது.
0: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம். அழைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அரக்கோணத்திலிருந்து பாண்டுரங்கன் தன்னுடைய விருப்பமான பாடலை தெரிவித்திருக்கார். அவருடைய விருப்பமான பாடல் இதோ.

0: நேரம் 1:11 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து நம்மளோட இணைய போற நேயர் யாரு எங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நலமா மேடம்.
0: நலமா இருக்கும் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்மாப்பேட்டை லோகநாதன்.
0: லோகநாதன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் ரட்சகன் படத்துல இருந்து சோனியா சோனியா பாட்டு போடணும் மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப வர காத்திருக்கிறது. ரொம்ப நன்றி அழைப்புல வந்ததற்கு. நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: அம்மாப்பேட்டையில இருந்து லோகநாதனுக்காக உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன் ஹரிணியோட குரலை இதோ ரட்சகன் படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். வாங்க.

0: நேரம் 1:17, 8 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்து பேச போற அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: காஞ்சிபுரம் பிள்ளையார்பள்ளி மகாலிங்கம் பேசுறேன்.
0: மகாலிங்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: ராசா மகன் படத்துல இருந்து அஞ்சி கஜம் காஞ்சிப்பட்டு பாடல்.
0: ஓ, காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால காஞ்சிப்பட்டு பாடல் வேணுமா? ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல் வந்துட்டு இருக்குது, ரொம்ப நன்றி. காஞ்சிபுரத்துல இருந்து மகாலிங்கம் அணைப்புல வந்திருக்காரு. அவருடைய விருப்பமான பாடலா ராசாமகன் திரைப்படத்துல இருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:22:30. விவித் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற அடுத்த நேர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்தன் சார், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்
1: சொல்லிட்டு? தென்றலிலே மிதந்து வரும், தேவமங்கை வாழ்ந்து வரும் மேடம்.
0: புதிய தென்றலா சார்?
1: ஆமா மேடம்.
0: ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப ஒலிக்க இருக்குது, கேட்கலாங்களா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி ஆனந்தன் சார், நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி அழைப்பில் இணைந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட டயல் பண்ணி பேச வேண்டிய நம்பர் 2920852533 2838918 வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். ஸோ புது நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். தொடர்ந்து அழைப்பில் வந்தவங்களே வராமல் அடுத்தடுத்த நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எல்லோரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய மனநிறைவு நமக்கு இருக்கும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் நாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்தோம் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ சைதாப்பேட்டிலிருந்து ஆனந்தன் அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:28 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மாணிக்கம் கேக்கணும். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். மாணிக்கம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து பாடாத தேனீக்கள்.
0: சரிங்க சார்.
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா வண்ண நிலவே வைகநதி அந்த பாடல் வேணும்.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய விருப்பமான பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. கே கே நகர்ல இருந்து மாணிக்கத்திற்காக அடுத்து வரக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸுடைய குரல்ல ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:33, 40 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இணைப்போர் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: காஞ்சிபுரம். செல்வம்.
0: செல்வம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: முத்து மண்டபம் படம். அதுல வந்து சொன்னாலும் வெட்கமடா, சொல்லா விட்டால் துக்கமடா, அந்த பாட்டுங்க.
0: சரிங்க சார், டிஎம்எஸ் ஓட குரலை ஒழித்த அந்த பாடல் உங்களுடைய விருப்பமான பாடல், இப்ப கேட்கலாம், இணைந்திருங்க. நேர்களே, நீங்களும் இது மாதிரி தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853-2838-3898-71. வெளியூர் நேர்களை இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காஞ்சிபுரத்திலிருந்து செல்வம் விரும்பி கேட்டிருக்காரு. அவருடைய பாடல் இதோ, டிஎம்எஸ் ஓட குரலில் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: கால

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வாணிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: நேரம் 1:40 20

0: ஐந்து நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட இணைய போற நேயர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம். வணக்கம்
0: போஜராஜன் சார், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: ஒளிவிளக்கு படம்மா.
0: ஒளிவிளக்கு படத்துல இருந்து
1: உன் மாளிகையில் எத்தனை விளக்கு அந்த பாட்டுமா?
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய விருப்பமான பாடல் வர காத்திருக்கிறது, இணைந்திருங்கள். நேரம் சரியா 1:41 ஆகுது. இந்த நேரத்துல நுங்கம்பாக்கத்திலிருந்து போஜராஜன் தன்னுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அந்த பாடல் தான் இப்ப ஒலிக்க இருக்கிறது. பி. சுசிலாவோட குரல்ல இறைவா உன் மாளிகையில் என தொடங்கும் பாடல் கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 1:44:38 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து நம்மளோட இணைய போற நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்வம்பேசுறேன் மேடம்.
0: ராணிப்பேட்டையில இருந்து செல்வமா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து அன்பு கட்டளை மேடம்.
0: அன்பு கட்டளை, அதுல இருந்து என்ன பாடல் சார்?
1: பாடல் வந்து பொன்மானே பொன்மானே உன்னோடு ஒன்றான அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: அனைவரும் கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். மனு மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாடிய அந்த பாடல் அன்பு கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ராணிப்பேட்டையிலிருந்து செல்வம் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 1:49:55 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து சார்? சொல்லுங்க ராஜா சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு அழைப்பா இதுல இருந்து யாரோ ஒருவன் யாசிக்கலாம்.
0: சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்காக. உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலோட நிகழ்ச்சியில உங்களுடைய பெயர்களோடு நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். நாங்கள் முதலில்

சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்த அழைத்த நேயர்கள், இப்போ நேற்று அழைத்தவங்க இன்றைக்கி வேண்டாம், அதுக்கு முன்னாடி நாள் அழைத்தவங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு, ஸோ நாமளே கொஞ்சம் பெருந்தன்மையாக அடுத்தடுத்த நேர்களுக்கு விட்டு கொடுக்கறது அப்படின்றது நம்மளுடைய மனித இயல்பில் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா புது நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மின்ட்லேருந்து யார் கேட்டிருந்தா, ராஜா கேட்டிருந்தாரு. ராஜாவினுடைய விருப்பமான பாடலாக சுவர்ணலதாவுடைய குரலில் அலைப்பாய திரைப்படத்திலேருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:56 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்துடும். நம்மளோட பேச போற நிறைவு நேயர் யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: ஊரப்பாக்கத்துல இருந்து சுந்தரேசன் சார், நல்லமா இருக்கீங்களா? நிறைவு நேர நம்மளோட வந்து இணைந்தது ஊரப்பக்கத்துல இருந்து சுந்தரேசன். அவருடைய விருப்பமான பாடல் சிஐடி சங்கர் திரைப்படத்துல இருந்து வேணும் சொல்லி கேட்டிருக்காரு. டிஎம்எஸ் குரல்ல இதுவும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

மண்ணப்பந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்தும் உங்களிடமிருந்தும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:15 நிமிடம் 50

இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:15:56. இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். ஸோ எங்கள் ஸ்டைல் வந்து இப்போது சில தினங்களாக நீங்கள் கேட்டு வருவீங்க. அதில் என்னென்ன மாதிரி பாடல்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கும் எந்த திசையை நோக்கி பாடல்கள் போகுதுன்னு நீங்கள் கடைசி 10 நிமிஷம், 3 மணிக்கு முன்னாடி கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முடி கண்டுபிடிச்சோன்னீங்கன்னா ஓகே, நீங்களும் அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுப்பேன். அதன் பிறகு பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம் அப்படிங்கிற உங்களுக்காக அதுலேயும் அழகான அட்டகாசமான பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கும். மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இன்னைக்கு தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம் தொலைபேசி வாயிலாக. நீங்கள்லாம் நாம் கொடுக்கக்கூடிய எண்களுக்கு அழைச்சி 6 தலைப்புகளில் கேள்விகள் அப்படின்னு அள்ளி ஏற்று வந்திருப்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி விளையாடலாம். இதுதான் அடுத்த ஒரு 2:45 பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். நேரத்தை மதிப்பவன் வெற்றியை எப்போதும் தாமதிக்க விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் என் கண்ணில் பட்டுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஓடலாம்னு நினைக்கிறேன், நேரத்தை நோக்கி வெற்றியை நோக்கி. சில துருப்பக்கம் இருக்கட்டும், இப்போது என்ன பாடல் வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஏகப்பட்ட அதிசயம் இருக்கலாங்க, ஆனால் எனக்கு இதாங்க அதிசயம் அப்படின்னு சொல்லி பாட்டில் ஹீரோ சொல்கிறாரு, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவங்க பேரை சொன்னால் பூக்காத முல்லைப்பூ கூட அப்படியே அவிழ்ந்து பூத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிட்டே போகிறாங்க, அதாவது அதிசயம் ஆச்சரியம் இப்படி நிறைய விஷயங்கள் பாட்டுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கேளுங்க, பாடல்களை ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் எந்த பாதையை நோக்கி கொண்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது பாட்டு வருது, கேட்டுருவோம் பாடல். இதோ

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, குரல்கள்ல வைரமுத்து, வரியில ஏஆர் ரஹ்மானுடைய இதமான இசையில டூயட் படத்துல இருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுறேன். நீலம்

0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல். 2 மணி

25 நிமிடம் 50 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இணைய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எந்த பாதையில் போகுது அப்படிங்கிறது ஒரு பாட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. அடுத்த பாட்டு வரப்போகுது, அதை வச்சு நீங்கள் ஓரளவு கணிக்கலாம். இப்போது இந்த பாடலில் வந்து கதாநாயகனும் அப்படி ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க. அதில் ஹீரோ சொல்கிறாரு, கதாநாயகன் சொல்கிறாரு, அதாவது குற்றால சாரல் இருக்குல்ல, இப்போ வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முடியாது அப்படி இருந்துச்சு, இன்றைக்கெலாம் போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நாம் போடுறது சட்டையா இல்லை சணல் சாக்கா அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நேரத்தில் குழுகுளுன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த குழுகுளுங்கிற விஷயம் பாட்டுக்குள்ளே வருது. குற்றால சாரல் இருக்குது பாருங்கள், குற்றால சாரல் அப்படியே கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு தூரல் இருக்கும், அந்த குற்றால சாரலும் கொடைக்கானல் தூரலும் அதில் கூட கிடைக்காத சுகம் உன்னோட ஒரு ஒத்த வார்த்தையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாடுறாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, நாடோடி மன்னன், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், இவங்க எல்லாம் யார் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாடோடி மன்னன் யாரு, ராஜராஜ சோழன்லாம் யாரு, அவங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த மன்னர்களுக்கே கூட இல்லாத ஒரு வீரம் உனக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறாங்க. எப்படி புகழ்ந்துக்கிறாங்க கேட்டுப்போம். பாட்டு இதுவும்

0: அனு சுஜாதா குரல்கள்ல சிற்பியினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் நாட்டாமை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எப்பம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
3: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் காலத்தில்.

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: 2:34 13 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். பாடல்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எந்த பக்கம் போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னும் சில பாடல்களை கேளுங்க. கடைசி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 2:50 அந்த வாக்கில் வந்து எனக்கு என்ன பாதையில போகுதுன்னு போட்டீங்கன்னா உண்மையில நீங்க கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சு நானும் சந்தோஷப்படுவேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குழுவாக நம்ம பேசிகிட்டு இருப்போம், நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே நிறைய ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு யாராவது ஒரு வெளியால் வந்தாங்கன்னா நமக்கு பேச்சு வராதுல்ல. அதே போல தான் பெரிய பெரிய மேடைகளில் பேசக்கூடிய பெரிய பெரிய ஜம்பவான்களுக்குமே சில நேரங்களில் திக்கு முக்காடி போயிடும், என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதே போல் வரக்கூடிய பாடலில் ஹீரோ சொல்கிறாரு, அதாவது கம்பன் இருக்கார்ல, அவர் எவ்வளோ பெரிய ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு நபர், எழுத்தாளர், அப்படிப்பட்ட ஒரு எழுத்து படைப்புகளை நம்ம கொடுத்தவர், அவருக்கே சில நேரங்களில் வார்த்தைகள் தடுமாறும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எதனால் தடுமாறுதுன்னு சொல்லி பாட்டை கேட்போம், இப்போ புரிஞ்சிடும்.

மனோ குரல்ல நான் காமராசன். வரியில இளையராஜாவினுடைய இனிய இசையில அந்த இதமான பாடல் சொல்ல துடிக்குது மனசு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.

0: 102.3 FM.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: 102.3 FM.
6: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
7: எங்கள் ஸ்டைல்.
8: இரண்டு மணி 43 4 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இப்போ என்ன ஸ்டைலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டையும் கேட்போம். அதுக்கப்புறம் நீங்கள் கருத்து பதிவுகளை அப்படி நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து அங்கே போட்டு விடுங்க. இப்போது இவங்க ஹீரோயின் வந்து ஹீரோயினை பற்றி ஹீரோ பாடுறாரு. தேர் இருக்குல்ல, தேர் வரும்போது எப்படி ஒரு ஊரே அப்படி இருக்கும், கலகலன்னு இருக்கும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த ஊர்வலமே அப்படி சூப்பராக இருக்கும்ல. அதே போல் இவங்களும் இருக்காங்க, ஹீரோயினும் இருக்கிறாங்க. அவங்களோட சிரிப்பு பார்த்திங்கன்னா அப்படி பளிங்கு சிரிப்பு மாதிரி இருக்குது. அதே போல் ரொம்ப அந்த அது மனசு அப்படி போட்டு அந்த சிரிப்பு வந்து அப்படி மனசை போட்டு அப்படி எதுன்னோ பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலா மாதிரி இருக்குது, அவங்களுடைய முகம் பார்க்கும்போது சில நேரத்தில் ஒரு நிலை மாதிரி இருக்குது. மொத்தத்தில் அவங்க வந்து ஒரு ஜொலி ஜொலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேவி தேவதை போல் அப்படின்னு சொல்லி பாட்டில் நிறையா சொல்லிகிட்டு இருக்காரு. நானே சொல்லிட்டா நல்லா இருக்காது. இப்போ பாட்டு கேட்போம், பாட்டு இதுவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வாலியினுடைய வரியிலே இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில வில்லு பாட்டுக்காரன் படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 2:49:24 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ முகநூல்ல கருத்து பதிவுகள் போட்டு காத்திருக்கக்கூடிய நண்பர்களை நம்ம என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம். என்ன பாதையில போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத நானும் உங்க தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நேரத்தில் நானும் சொல்லிடுவேன். முதல்ல வந்து கலில் அகமது அவங்க சொல்லிருக்காங்க, அவர் வந்து பொன்னேரியிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெலாம் போயிட்டுருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு, குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காரு. அப்புறம் லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லஞ்செல்லாம் வச்சு அப்படி பெல் அடிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லி தியாகராஜ நகர் அங்கேருந்து வந்திருக்காரு. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறதுலேருந்து இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் பார்த்தீங்கன்னா காதலியை வர்ணிப்பது போல பாடப்படுவை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது கிடையாது, நான் வேணால் ஃபியூச்சருக்கு நீங்கள் கொடுத்த ஐடியாவை அடுத்தடுத்த வாரங்களில் யூஸ் பண்ணிக்கிறேன். வர்ணிக்கிற பாடல்களை ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதுவும் கிடையாது. நான் சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன். முகமது மியான் மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேமலதா ஆல் குட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்க என்னவோ குல்ஃபி ஐஸ் நினைக்கிறேன், அதை அப்படியே கப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சூப்பர். அதுக்கப்புறம் வீரராகவன் சுகந்தன்னே அப்படின்னு போட்டு கேரளத்து ஸ்டைலில் அவர் ஒரு ஸ்டைலில் பேசியிருக்காரு. எங்கள் ஸ்டைலில் பாடல்கள் என்றும் தூக்கலாக இருக்கும், வெப்பத்தை குளிராக்கும் வசந்த கீதங்கள், உலா வரட்டும் ஆரவாரமான பாடல்கள், தாராளமாக தெரிக்கட்டும் மாதவரத்திலிருந்து வீரராகவன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நாகராஜ் ஆறுமுகசாமி அவங்க வந்து பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க.

முரளிதரன் ஒரு பெரிய போஸ்டரே அடிச்சு போட்டார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நாங்களும் இணைஞ்சிருக்கங்க, மீனா பொண்ணு பாட்டு சூப்பருங்கன்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பி புஷ்பா வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. எம் முனிராஜ் அவங்களும் வணக்கம் சொல்லி தருமபுரியிலிருந்து போட்டிருக்கிறாங்க, வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. பாபு உள்ளக்காடு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வேறு யார் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாருடைய பேர். பிரபாகரன் இருக்கார், பிரபாகரன் வந்து அவரும் வந்து பாடல்கள் நல்லா போயிட்டுருக்கு, நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரத்தின் அருமையை சொல்லும் சிந்தனையுடன் ஆரம்பித்தது அஞ்சல் அஞ்சலி பாட்டெலாம் சூப்பருங்கன்னு போட்டிருக்காரு. அவ்வளோதான், இதுவரையும் ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் முயற்சி பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்தது எல்லாமே பெண் பெயர்கள். ஸோ பெண்களினுடைய பெயர்கள் எல்லா பாடல்களையும் தொடக்கமாகவோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துலையே வந்திருக்கும். நல்லா உத்து கவனித்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எடுத்து போட்டு பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கும். அதுதான் இன்றைக்கி நாம் வச்சுருக்கிறது. இப்போது ஒரு பாட்டிலே நிறைய பேரை சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ ஃபார் என்னது ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் தானே. ஆனால் இங்கே ஹீரோவுக்கு என்ன இருக்குது பாருங்கள், கேட்டால் அசந்துருவீங்க. பாட்டு இதோ

0: அனோ தீபன் சக்கரவர்த்தி ஸ்வர்ணலதா குரல்களில் பூவரசு வரியில் சிற்பியினுடைய ஆட்டம் போடக்கூடிய இசையில் நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துலேருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் 102.3 FM. இந்த வேளை 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக இதனை வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். தேசிய சுகாதார திட்டத்தோடு சேர்ந்த ஒரு கூடுதல் திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதிக கவனம் பெறும் மாநிலங்கள் 10 அடையாளம் காணப்பட்டு அங்குள்ள கிராமப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என சுமார் 18,000, நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என

0: சுமார் 12,000 மையங்களுக்கு இந்த திட்டமானது ஆதரவளிக்கிறது. இதன் மூலமாக 500,000 அதிகமான மக்கள் தீவிர சிகிச்சைகள் பெறவும் வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதி நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கிறது. சில இடங்களில் நேரடியாகவும், ஒரு சில இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட வெளியிடங்களிலும் கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரே சீரான சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனம், வைரலஜிக்கான 4 புதிய தேசிய நிறுவனங்கள், தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான உலக சுகாதார நிறுவனத்தின் உள்ளூர் அளவிலான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான ஓர் அமைப்பு, 9 உயிரி பாதுகாப்பு மட்டங்களிலான ஆய்வுக் கூடங்கள், நோய் தடுப்புக்கான மாநில அளவில் நிறுவப்பட்டுள்ள 5 புதிய தேசிய மையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் யாதெனில், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பொது சுகாதார கட்டமைப்புகள் வலிமையானதாக செயல்பட வேண்டும். இதனால் திடீர் நோய் தொற்று, சுகாதார அவசர நிலை ஏற்பட்டாலோ அதனை எதிர்கொள்ளும் திறன் இருக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு நோய் பரவலை கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கென பிரத்யேக கண்காணிப்பு ஆய்வகங்கள் பிளாக் அளவிலும், மாவட்ட அளவிலும், மாநில தேசிய அளவுகளிலும் கண்காணிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பொது சுகாதார ஆய்வகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார தகவல் இணையத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டுள்ளன. இதனை கொண்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு சுகாதார வசதிகள் அத்தனை எளிதாக கிடைக்க பெறுவதில்லை என்பதனால், இது போன்ற ஒரு விரிவான மிகப்பெரிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த நிலை குறித்தும், திட்டத்திற்கு பிறகான நிலை குறித்தும் ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி, கிராமப்புற பகுதிகளில் பொது சுகாதார கட்டமைப்பு பலருக்கு எட்டாக்கனியாக இருந்து வந்தது என்றும், தூய்மை இந்தியா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், உஜ்வாலா, போஷன் அபியான், இந்திரதனுஷ் திட்டம் போன்றவை பல மக்களை நோய் தாக்குதலிலிருந்து காத்து வருகின்றன என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பயனடைந்துள்ளனர். அதேபோல் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தினால் பலர் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளனர். இந்த டிஜிட்டல் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முதுகெலும்பு போல செயல்படுகிறது. அதாவது, மக்களுக்கும் சுகாதார வசதிகள் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை போக்குகின்றன. இந்த திட்டம் தொடர்பான விவரங்கள் abdm.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:30 இந்த மணித்துளியிலிருந்து மாலை 4 வரை நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் தினமும் கேட்டுட்டு இருப்பீங்க, என்னென்ன வகையில் போகுது அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் வரிசை எப்படி வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுலேருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் பாடல்கள் என்னென்ன

இருக்கோ அதெல்லாம் ஒரு அருமையான வரிசையில் உங்களுக்கு அணிவகுத்து வர காத்திருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கோடை காலம். கோடை காலத்தில் நிறைய என்னென்ன பண்ணணுங்கலாம் நமக்கே நல்லா தெரியும். அதில் முக்கியமான விஷயம், தூக்கம் வராது. ராத்திரி ஆனாலுமே கூட 10-11 ஆனாலும், வெயில் போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும், அந்த புழுக்கம் இல்லை அந்த ஹீட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து ஒரு 10-11-12 மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு கிளம்புது. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திருப்போம்னு பார்த்தா மறுபடியும் 6-7 மணிக்கெல்லாம் நல்லா ஹாட்டாக சூரியன் வந்து வெளியே வந்துடுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி தூங்குறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி பாட்டை கேட்டால் நல்லா சூப்பராக தூக்கம் வரும். கேட்டுருவோம் பாட்டு, இதுவும்

0: ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம் குரல்களில் எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில், அவருடைய வரியில், தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் ஏன் புருஷன் குழந்தை மாதிரி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: மூன்று மணி 8 நிமிடம் 4 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மாதங்களில் சித்திரை வந்தாச்சு, அடுத்து என்ன வைகாசி, அப்படியே அடுத்தது ஒன்றுனா போமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. இப்போதைக்கு சித்திரைக்கு அடுத்து வைகாசி, அந்த வைகாசி தான் உங்களுக்கு இப்போ காத்திருக்கு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல வாலியனுடைய வரியில இளையராஜாவினுடைய இதமான இசையில காதல் ரோஜாவே படத்துல இருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: 102.3 FM.

மூன்று மணி 15:53 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த பாடலுக்கு முன்னாடிலாம் வந்து தூக்கத்தை பற்றிலாம் ஒரு விஷயம் பேசணும்ல. அதே போல் காலையில் வந்து சில நேரம் சிலருக்கு நல்ல தூக்கம் வரும், எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். வெயில் வந்தாலுமே கூட எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நிறைய படங்களில் ஹீரோ வந்து நல்ல வெயில் சுல்லும் நடிக்கும், அந்த நேரத்துலையும் மொட்டை மாடியிலிருந்து பாய் போட்டு தூங்கிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எந்திரிக்கிற மாதிரி அப்படி காட்சிகளை காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளால் அங்கே உட்காரவே முடியாது, படுக்கவும் முடியாது, அப்படி ஒரு இதாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது. ஸோ இங்கே வந்து விடிஞ்சு போச்சு ஆனாலும் இன்னும் விடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மேகமூட்டம் மழை மூட்டம் அந்த மாதிரி தான் மழை வர நேரமாக இருக்குமோ, ஒருவே அந்த மேகலாம் மூடிட்டு ஒரு மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கே இருட்டாக இருக்கும்ல சில நேரத்தில். அதுக்கப்புறம் பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பூவாசம் வீசுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வராரு, இந்த உலகம் இருட்டானதுக்கப்புறம் கூட

0: நல்ல வெயில் சுல்லும் நடிக்கும். அந்த நேரத்துலையும் மொட்டை மாடி இருந்து பாய் போட்டு தூங்கிட்டு வெடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் கழித்து எந்திரிக்கிற மாதிரி அப்படி காட்சிகளை காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளால் அங்கே உட்காரவே முடியாது, படுக்கவும் முடியாது, அப்படி ஒரு இதாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது. ஸோ இங்கே வந்து விடிஞ்சு போச்சு ஆனாலும் இன்னும் விடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மேகமூட்டம் மழை மூட்டம் அந்த மாதிரி தான் மழை வர நேரமாக இருக்குமோ, ஒரு அந்த மேகலாம் மூடிட்டு ஒரு மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கே இருட்டாக இருக்கும்ல சில நேரத்தில். அதுக்கப்புறம் பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பூவாசம் வீசுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வராரு. இந்த உலகம் இருட்டானதுக்கப்புறம் கூட இருளாத ஒரு பாகம், எப்போவுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது உன்னோட கண்ணு அப்படின்றாரு ஹீரோ பாட்டில். இதை விட இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன பாட்டு கேட்டுருவோம்.
1: ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்று

0: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்தனுடைய வரியில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ இத புரிஞ்சுகிட்டியே, எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
4: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: மூன்று மணி 24 43 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலத்தில் பாடல்கள் வந்து 2000 2020 அப்படி இப்படி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்து வந்து இப்போது ஒரு பாறை பக்கத்தில் ஒரு அழகான மயில் ஆடப்போகிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகு ஓவியம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பார்த்து ஊரே வந்து மகிழ்ச்சியில் சிரிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாடல் போயிட்டுருக்கு. அதுவும் ஒத்த காலில் ஒரு நாரை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த நாரையும் பாட்டுக்குள்ளே வருது. பாட்டுக்குள்ளே பார்க்க முடியாது, விஷுவலாக நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடுலாம் வருது. இந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நானே சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது. பாட்டு வருது, பாட்டை கேட்போம். ரொம்ப ஒரு கிராமியம் கலந்த ஒரு பாடல், அப்படியே கிராமத்துக்குள்ளேயே கண்ண மூடிட்டு போன மாதிரி இருக்கும். கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.

0: சத்யாவினுடைய குரல்ல, கலைக்குமாரின் வரியில, தேவாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் மனுநீதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஒலிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: மூன்று மணி 32 நிமிடம் 40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நைட்ல பலரும் வந்து தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிம்மதியா தூங்குறவங்க ஒரு ரகம், இன்னொரு ரகம் பகல்லையும் தூங்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு வேணாம். நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அமைதியான தூக்கத்தை மேற்கொள்வர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த கொரட்டை டர்ரு போட்டு சத்தத்தை போட்டு தூங்குவாங்க. அவங்க சத்தத்தை கேட்டா அவங்களால தூங்க முடியுமான்னு தெரியல, பட் மற்றவங்களுக்கு தூக்க கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னொரு ரகம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ரெண்டையும் தாண்டி இன்னும் ஒரு புது ரகமும் இருக்குது. அதாவது என்னன்னா, தூங்கும் போது ஏதாவது பேசிக்கிட்டே தூங்குறது, அதாவது உளறல், சின்ன சின்ன உளறல், அவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஏதாவது ஒன்று அப்படி மனசில் வர்றத அப்படி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அது ஒரு ரகம். அதே போல் பாட்டில் உறங்காமலே உளறல் வரும், இதுதானா ஆரம்பம், என் மனசு பறி போயிடுச்சு, நான் தூங்கவே இல்லை, ஆனாலும் நான் தூக்கத்தில் வர மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் வந்து வெயில் அடித்தா, ரொம்ப வெயில் அடித்தா படிச்சுட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி வெயில் அடித்தா ரொம்ப புழுக்கமாக இருந்தால் அடுத்து டக்குன்னு மழை வர்றதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சிலர்லாம் நமக்குள்ளே பேசிப்போம்ல. அதே போல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்தா, அதாவது ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்தா மழை வந்துச்சு, எங்கே வந்துச்சுன்னா என் நெஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறாரு. பா, இது மட்டுமா சொல்கிறாரு, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு, கேட்டுருவோம்.

0: ராஜேஷ் குரலில் எஸ் ஐ ராஜ்குமாரனுடைய வரியில் இசையில் அந்த அற்புதமான பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் காலத்தில்.

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: 3:40 47 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணச்சாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பல நேரங்களில் ஆடைகளை உடுத்துட்டு கண்ணாடியில் நம்மளை நாம் பார்க்கும்போதே பா என்ன அழகுப்பா, இந்த மாதிரி ஒரு அழகில் நாம் இது வரைக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கே சில பல நேரங்களில் தோணும். அந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு போட்டாலுமே கூட ரசிக்கிறதுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க

இல்லை பக்கத்து வீட்டுக்கு வந்து எதாக இருந்தாலும் அந்த பட்டு பாவாடெல்லாம் அந்த சொக்காயெல்லாம் போட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வரக்கூடிய பாடலில் அதை தான் ரசிக்கிறாங்களோனா அப்படி கிடையாது, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரசிக்கிறாங்க. அதாவது கட்டழகு கட்டழகு கண்ணுபடக்கூடுமே, எங்கேயாவது தள்ளிடு, எங்கேயா அப்படி தூரமாக இருந்தால் கண்ணுபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து பாடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களாம். எவ்வளோ அழகு, பாட்டை கேட்டால் தெரியுமா, பார்த்தா தெரியும். இப்போதைக்கு கேட்போம்.

விஜய், ஏசுதா, ஸ்ரேயா கோஷல் குரல்களில் யுகபாரதி வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் சண்டக்கோழி படத்திலிருந்து கேட்டு முடித்தோம்.

0: 102.3 FM.
1: கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

மூன்று மணி 48 நிமிடம் 27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வர்ணஜாலத்தில் இன்னும் ஒரு 2 பாடல்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் உங்களுடைய கருத்துகளும் காத்துட்ருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது. இப்போது ஹாஸ்பிட்டல் போகிறோம், நமக்கு ரொம்ப ஒரு ஜுரம் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தெர்மாமீட்டர் வாயில் வச்சு பார்ப்போம். இப்போலாம் கை கடியில் வச்சு கூட பார்க்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக அந்த வாயில் வச்சு பார்க்குற அந்த மெத்தட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் வாயில் தெர்மாமீட்டரை வச்சா எவ்வளோ ஹீட் இருக்குது, உடலில் எவ்வளோ வெப்பம் இருக்குது அப்படிங்கிற அந்த இதை வந்து அளவு அங்கே காட்டும். ஆனால் இங்கே இந்த பாட்டு பாடுறாங்க பாருங்கள், அவங்க வாயில் வச்சா தூள் தூளாக செதறி போகும் அப்படின்றாங்க. ஏன் பாட்டில் அவங்களே சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: ஏ வி ரமணன், சுசித்ரா குரல்களில், பா விஜய் வரியில, மணிஷ் சர்மாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் போக்கிரி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணைய.

மூன்று மணி 54 நிமிடம் 45 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். கருத்துக்களை போட்டு காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கொஞ்சம் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம போட்டுருவோம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் போன நிகழ்ச்சியில் பெண்களை வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அது பின்னாடி தான் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னென்னு சொல்லிட்டேன். வேணா எதிர்காலத்தில் அதை நான் ஒரு தனி ஒரு தீமாக எடுத்துக்கிறேன். இப்போ பிரபாகரன் வந்து அதே விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க. அதன் பிறகு வனிதா மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை தீநகர்லேருந்து தீநகர்லேருந்து வனிதா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் என் மேட்டுப்பட்டி கண்ணன் வந்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராஜா எம் அப்படிங்கிறவங்க அருமை வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. குப்புராமன், எனக்கு பிடிச்ச பழைய பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது நல்லா இருக்குது, நன்றி அப்படின்னு சொல்லி என் குப்புராமன் குரோம்பேட்டை அடுத்த நெம்லிச்சேரி பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. பி புஷ்பா, அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து நான் எங்களுக்கு ஆன்சர் தெரியுங்க, அதை நாங்களா சொல்கிறத விட உங்கள் வாயாலேயே சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி நேக்க டெக்னிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நானாக சொல்லணுன்னுக்கு அவங்க வெயிட் பண்ணிருந்தாங்களாம். சரி, அதுக்கு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீரா வெங்கட்ராமன், இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் வந்து ஒளிஜாலம் படைக்கக்கூடிய வர்ணஜாலம் நிகழ்ச்சி, அதோடு நாங்கள் இடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் சிதம்பரம், நிகழ்ச்சி சிறப்பாக போக வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்து, ஆஹா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்ஜேக்களும் சாப்பிட்டீங்களா?

அண்ணன்மார்கள் அக்காமார்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு அப்படி அன்பாக கேட்டிருக்காரு. எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்றீங்கன்னு நம்ம நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் திருமணிசை அஸ்வினி நாகராஜ் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சித்திரையை தொடர்ந்து வந்த வைகாசி பாட்டு சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த சித்திரையை பாட்டு ரொம்ப சூப்பர் இருக்குது, நித்திரையை போயாச்சுங்க, எங்கள் தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு யார் வந்திருக்காங்க, சிகேஎன் வேப்பேரி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிற பேரில் வந்திருக்காங்க. அவங்களும் பாடல்கள் நல்லா இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க. தி கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனள்ளி கோவில் கொட்டாய் அங்கேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பாடல்கள் சூப்பராக போயிட்டுருக்கு, நிகழ்ச்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி மதிநேர பாடல்கள் இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎம் பாலாஜி அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல, பட் எதை போட்டாலும் நல்லா தான் போட்டிருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் நானும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய கருத்துக்களையும் படிச்சுட்டேன். நிகழ்ச்சியுடைய நிறைவாக, இந்த நேரத்தில் மழை வந்தால் நல்லாயிருக்கும்னு மனசுக்கு தோணுது, ஆனால் வராது. இப்போதைக்கு இசை மழையாக இந்த பாட்டு வருது, கேட்போம். நிறைவு பாடல் இதுவும்

0: கார்த்திக் எம்சி ஜெஸ் அவங்களுடைய குரல்களில் தாமரணி வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இனிய இசையில் எண்ணெய் எறிந்தால் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம் இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை

விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தாவேகாவின் திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: இந்த வேளை மாலை 4:03 பத்து நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த மணித்துளியிலிருந்து மாலை 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் 6 தலைப்புகளில் உங்களுக்கு கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த தலைப்பு வேணுமோ அதை கிள்ளி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கான கேள்விகளை உங்களுக்கு எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறத உங்ககிட்டே கேட்டு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் பதில் தெரிஞ்சால் ஓகே பதில் சொல்லலாம், இல்லாட்டி முயற்சி பண்ணி பதில் சொல்ல முடியும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம அழைக்க வேண்டிய எண்களை சொல்கிறேன். 2952 0853 இது ஒரு எண். இன்னும் ஒரு எண், 2838 9871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். இந்த இரண்டு எண்களில் உங்களுக்கு எந்த எண் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுனா குறிக்க மறந்துடாதீங்க, இல்லாட்டி வேறு யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் ஒரு இணைதற்காக வந்திருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம். கலா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க?
1: அரக்கோணம்.
0: அரக்கோணம் கலா, இருக்குல்ல, அதால எப்படி சவுத்துல நடக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் வந்து கேள்வியா கேட்க போறேன். சுவரில் பள்ளி வந்து நம்ம தரையில நடக்க முடியுது, செவுத்துல நம்மளால நடக்க முடியாது இல்லையா? ஆனா பள்ளியால செவுத்துல நடக்க முடியுது இல்ல, சைடுகா நடக்குது, தலைகீழாவும் நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது இல்ல. அது அதுதான் கேள்வி. பள்ளிகள் சுவரில் தலைகீழாக நடக்கும்போது அவற்றின் கால்களில் ஒருவித பசை போன்ற திரவம் சுவருடன் ஒட்டி கொள்ள உதவுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா? அதாவது பள்ளி செவுத்துல போகும்போது அது காலில் பசை மாதிரி க்ளூ மாதிரி ஒரு திரவம் இருக்கு, அது ஒட்டிக்கிறதுனால தான் அது கீழே விடாமல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா? சரின்றீங்களா? செவுத்துல ஒட்டிக்கிச்சுனா அப்புறம் கால் எடுக்க முடியாதுல்ல, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதுல்ல. இப்போ ஒரு காலை ரைட் கால் எடுத்து வைக்குது, அதே போல இன்னொரு காலையும் தூக்கி வைக்குது, இப்போ ரெண்டு இடத்த விட்டு நகரவே முடியாது, அங்கேயே ஒட்டிக்கிறமே.
1: ஓடுது.
0: சரி, அடுத்த வாட்டி ஆரஞ்ச் பண்ணுங்க, நான் இன்னும் வேற யாராவது பதில் சொல்றாங்கன்னு பாக்குறேன்.

0: தவறு அப்படின்னு இப்ப சொல்றீங்க, பரவாயில்ல, எனக்கு காரணம் சொல்லணும் முடியுமா? தவறு என்பது சரிதான், ஆனா காரணத்தை சொல்லணும், அடுத்த ஆள்கிட்ட கேக்குறேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நானும் கன்ஃபியூஸ் பண்ணுவேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யாரெங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம். கள்ளக்குறிச்சியில இருந்து ஹேமலதா. வாங்க வாங்க, பாட்டு சூப்பர்ன்றீங்களா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சூப்பர், எல்லாமே சூப்பர். அப்படி வர்றீங்க, சரி சொல்லுங்க. இப்ப கடைசி கேள்வி எடுத்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு தனியா வேணுமா?
1: நடக்குது
0: பள்ளிகளுடைய கால்கள் ஒரு வித பசை க்ளூ இருக்கு, அது வந்து செவுத்துல ஒட்டிக்கிறதுக்கு உதவுது, அதனாலதான் பள்ளி கீழே விடாம இருக்குன்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா?
1: பசை இல்ல, அதோட அந்த விரலே ஒரு மாதிரி இதுவா இருக்கும்.
0: அமைப்பேன்றீங்க கஷ்டமா? முதல் குறிப்பு உங்களுக்கு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தனது மனைவி சமைக்கும் போது அடிக்கடி கைகளில் காயம் ஏற்படுவதை தவிர்க்க எண்ணெய் உருவாக்கினார். அப்படிங்கிறது எண்ணெய் அப்படிங்கிறது நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு அதாவது அவங்க மனைவி சமைக்கும் போது கையில காயம் வந்துருச்சு, அதுக்காக வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, என்னது? ஆலிவ் ஆயிலா? ஓகே, இல்ல. அடுத்த குறிப்பு, நான் பிசின் கலந்த துணி அல்லது பிளாஸ்டிக் நாடா? காயங்கள் ஏற்பட்ட இடத்தில் கிருமிகள் அண்டாமல் பாதுகாக்க நான் ஒட்டப்படுகிறேன். இது ரெண்டாவது குறிப்பு முழுசா முடிச்சிட்டேன். சொல்லுங்க, எனக்கு வந்து யோசிச்சுலாம் சொல்ற, தெளிவா சொல்லணும். அதான்றீங்களா? ஓகே, மூணாவது குறிப்பு சொல்றேன், இப்ப அடிச்சு நொறுங்க. எனது நடுப்பகுதியில் சிறிய பஞ்சு போன்ற அமைப்பு இருக்கும், அது காயத்தின் மீது மென்மையாக அமர்ந்து பாதுகாக்கும்.
1: வரலாறு
0: பேசும். ஓகே, நன்றி. மிக சரியான பதில் மூணாவது குரூப்ல கண்டுபிடிச்சீங்க, ரெண்டுலயே கண்டுபிடிச்சீங்க, மூணுல உறுதிப்படுத்திட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே, அவங்க சொன்ன மாதிரி பேண்ட் எய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். நான் நான்காவது குறிப்பையும் சொல்லிடுறேன். நான் முதலுதவி பெட்டிகளில் கட்டாயமாக இருக்கும் ஒரு சிறிய ஒட்டு துணி, இதெல்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் காயம்பட்ட விரல்களில் சுற்றப்படும் ஒரு சிறிய ஒட்டு துண்டு, அதுதான் ஏற்கனவே அந்த ஐந்தாவது குறிப்பு. பேண்டெய்டு எல் டிக்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார், 1920 உண்டாக்கப்பட்டது. உலகிலே அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முதலுதவி பொருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய பின்னணியும் பார்க்கும்போது, அவங்க ஒய்ஃப் வந்து சமைக்கும்போது நாமெல்லாம் எப்படி கையை வச்சு கட் பண்ணிக்கிறோமோ, கற்று காய வச்சு நறுக்கும்போது கை கட் பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கேயும் நடந்து போயிடுச்சு. இது அடிக்கடி பார்த்தா அவர் மனசு தாங்காமல் ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு கண்டுபிடிச்சது தான் அந்த பேண்டேடு. ஓகே, அவ்வளோதான். இன்னும் அந்த கேள்விக்கு பதில் வேறு யாராவது காரணம் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து ஆடலாம்.

0: கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் ஸ்ரீகாந்தினுடைய வரியில் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய அட்டகாசமான இசையில் அரண்மனை பகுதி 4 அரண்மனை பார்ட் 4 அந்த படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 14:44 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுதல தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆடுவதற்கு வந்திருக்கிறார் ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ராயப்பேட்டையிலிருந்து வெங்கட், வாங்க சார். என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. ஓகே, கணக்குல நீங்க புலி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
2: அப்படி
0: நான் புலியா? நான் புலியெல்லாம் கிடையாது, நான் பார்த்து போட்டு எடுத்து வந்து உங்கள்ட்ட அப்படியே அதை ஒப்பிச்சு சொல்றேன். அவ்வளவுதான், சொல்லுங்க. நீங்க புலியா அப்படின்னா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சொல்லுங்க.
2: அந்த பல்லி இதுக்கு அது வந்து புலி இருக்கு இசை வந்து அது வந்து அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அது வந்து அதுக்கு ஒரு காலோட அமைப்பு பிளஸ் புவி இசை மேல இருந்து
0: ஓ அது கிட்ட வந்து அந்த புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிற சக்தி வந்து எடுபடாது.
2: ஆமா,
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க இத? விரல் அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
2: அதுக்கு
0: துல்லியமா இன்னும் காரணமும் இருக்கு. இல்ல அந்த கேள்வி எடுத்துக்கிறீங்களா இல்ல விளக்கத்தை கேக்குறீங்களா?
2: நீங்க விளக்கம் சொல்லுங்களேன்.
0: சரி ஓகே, அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேப்பீங்களா? அப்புறம்

0: நீங்கள் சொன்னீங்கன்னா
1: கேட்குறேன். சரி ஓகே, இல்லை இல்லை, அதாவது அந்த சரியா தவறால அந்த கேள்வி எடுத்துக்கிட்டா நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். இப்போ சொன்னீங்க அதாவது அது இல்லை புவியீர்ப்பு விசை அப்படின்னு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க.
0: ஆமாம்
1: சரி ஓகே, நான் விளக்கத்தையே சொல்லிடுறேன். இப்போ என்ன அப்படின்னா, பள்ளிகளுடைய பாதங்களில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான இப்போ நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, அது போல் சின்ன சின்ன இழைகள் நிறையா இருக்குமா, அது வந்து சுவரின் மூலக்கூறுகளோட அதாவது அறிவியலில் வாண்டர் வால்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விசை அணுநிலை ஈர்ப்பு விசை, அந்த ஒரு ஈர்ப்பு விசை அதை உண்டு பண்ணுமா, அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வழுக்காமல் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பாதங்களில் ரொம்ப நுணுக்கமான இழைகள் இருக்கிறதுனால, நுண்ணிய இழைகள் இருக்கிறதால சுவரனுடைய மூலக்கூறுகளோட அது ரொம்ப ஒரு பெரிய பிடிப்பை உண்டு பண்ணி தான் கிட்டத்தட்ட 100 கிலோ இடையை கூட அதெல்லாம் தாங்க முடியுமா, அதுக்காக 100 கிலோ இடையத்துக்கு அது மேலே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதாவது அந்த நுண்ணிய இழைகள் தான் சுவரோட அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை உண்டு பண்ணுது. பட் பசை மாதிரி அப்படிங்கிறலாம் கிடையாது, அதான் நுண்ணிய இழைகள் வந்து ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு கால் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஒரு கையில் 5 விரல் இருக்கு, அந்த 5 விரலையும் ஒரு 500 விரல் மாதிரி நினைச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பிடிப்பு இருக்கும் உறுதியா.
0: கண்டிப்பா அது ஒரு பிடிப்பு. ரெண்டாவது புவியீர்ப்பு விசை, அதுக்கு அந்த லா அதுக்கு ஒர்க் அவுட்
1: ஆகும். ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க,

0: பட் பசை மாதிரி அப்படிங்கிறலாம் கிடையாது. அதான் நுண்ணிய இழைகள் வந்து ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு கால் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒரு கையில் அஞ்சு விரல் இருக்கு, அந்த அஞ்சு விரலையும் ஒரு 500 விரல் மாதிரி நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோ பிடிப்பு இருக்கும் உறுதியாக. கண்டுபிடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய பிடிப்பு வந்து ரொம்ப இறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியலாளர்கள்
1: நன்றி சார்.
0: ஓகே நன்றி நன்றி பரவாயில்ல, எப்படியோ அந்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: ஓகே, ஸோ பல்லிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதாவது பாதங்கள் நுண் அமைப்பு, அதை மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது கோடிக்கணக்கான நம்ம தலைமுடி மாதிரி ஒவ்வொரு முடியிலையும் ஒவ்வொரு முடியும் அப்படி உள்ள போச்சு. இப்போ நம்ம ஒரு கையில் அஞ்சு விரல் இருக்குது, அந்த ஒரு விரலில் இன்னும் ஒரு அஞ்சு இப்படி பிரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான இழைகள் நிறையா இருக்குது, அதுதான் அப்படி ஒரு உறுதியான பிடிப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் தலைகளாக இருந்தாலும் சரி, சைடில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இது அந்த ஆங்கிள் வந்து அது குறையாமல் பூச்சியை ஓடி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்கிறது கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
2: அண்ணா
0: நகர்ல இருந்து மாலினி தேவி. வாங்க, எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க. ஒற்றுமை. ஓகே, ஒற்றுமையை கொடுத்துருவோம். எளிமையா வேணுமா, கடிமையா வேணுமா, கடினமா வேணுமா? நான் சொல்ற மாதிரியா? அது எப்படி, நான் எப்பவுமே கூட வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கவனிச்சுட்டு இருக்க முடியும்? ஈஸியா கஷ்டமா அதை மட்டும் சொல்லுங்க. ஈஸியா வேணும்ன்றீங்க,
2: அதானே?
0: ஈஸியா ஈஸியா அதைத்தான் அப்படி சொல்றீங்க, டைரக்டா சொல்லாம. சரி, உங்களுக்காகவே சொல்றேன். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஊருக்குள்ளே டூர் போட்டு அப்படி நல்லா ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே சொல்கிறேன். டூர் நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், டூர் கிடையாது. இப்போ விஷயத்தை கேளுங்க. நான்கு வார்த்தைகளில் முதல் வார்த்தை குன்னூர், ரெண்டாவது வார்த்தை கோத்தகிரி, மூன்றாவது வார்த்தை கூடலூர், நான்காவது வார்த்தை மசினகுடி. இது நாலுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு
2: கண்டுபிடிங்க. நாலுக்கு ஒற்றுமை இருக்கா?
0: ஆமாம், நாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்குது.
2: சொல்லுங்க.
0: இல்ல, இது நாளையும் கொஞ்சம் நுணுக்கமா யோசிங்க. இது எல்லாமே சுற்றுலா தலம் தான், மலை பிரதேசங்கள் ஓரளவு இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள், மலை நகரங்கள், அதுதான் முக்கியமான விஷயம்.
2: நீலகிரி மாவட்டம்.
0: பரவாயில்ல, அப்படி இப்படி வந்தாலும் கடைசியா புடிச்சிங்க. வாழ்த்துகள், கலக்கிட்டீங்க. வேற என்ன பண்றது, அதானே பண்ணணும், இப்படித்தானே முடிக்க வேண்டும் கிளைமாக்ஸ் எல்லாம் அப்புறம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அவ்வளோதாங்க. கடைசியில் நாமளே வந்து அப்படி லிங்க் கொடுத்து கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கியாச்சு. அதான் ஊட்டி, அதாவது ஊட்டிலாம் இருக்குல்ல, ஊட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை நகரங்கள், சுற்றுலா பகுதிகள். அதுபோல் தான் ஊட்டியை போலவே நீலகிரிக்கு வரக்கூடிய பயணிகளை ஈர்க்கக்கூடிய மற்ற இடங்கள் இதெல்லாம். நம்ம வந்து போனோம்னா பெரும்பாலும் அந்த ஊட்டி பக்கம் தான் போவோம், அப்படியே போயிட்டு வேறு ஏதாவது அவசரம்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவோம். அதனால் வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி இடங்களுக்கும் திட்டம் போட்டு அப்படி பிளான் வகுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சுதாகர் சார்.
0: வணக்கம்
3: சார். கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது, வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
3: என்ன, நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஓ, ரொம்ப நாள் ஆச்சா? ஓகே, இன்னைக்கு பேசிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. நம்ம தலைப்பு மூலமா சொல்லிடலாம் சொல்லுங்க. என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? என்ன தலைப்பு, சரியா தவறால எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா?
3: சரியா தவறா.
0: எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம்.

0: சரியா தவறா வந்து சொல்லுங்க. நீ
1: இல்ல இல்ல, நான் குழு கொடுத்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர முதல்ல இப்ப சொல்லுங்க, நான் யார பத்தி சொல்றேன்னு சொல்லுங்க. உணவுக்காக பல பூச்சிகள் அதெல்லாம் வந்து அது மேல விழும், அது விழுந்துச்சுன்னா நம்ம லபக்குனு பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வலையை கட்டுது.
0: ஆமா.
1: மத்த பூச்சிகள் விழுந்துருது, அது ஏன் அதுல விழ மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? மத்த பூச்சிலாம் அதுல விழுந்துருது மாட்டிக்கிறது, அந்த கட்டுன வலையில அது மாட்டிக்கலையே ஏன் அப்படிங்கிறது தான் காரணம் நான் கேட்குறேன். அந்த சிலந்தி பூச்சி வந்து தான் பின்னிய வலையில் தாமே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவற்றின் கால்களில் ஒருவித எண்ணெய் பசையான பூச்சி இருக்குது, அதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
0: சரிதான்.
1: சரி, காரணம் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும்.
0: விளக்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பள்ளி எப்படி சவுக்கில் ஏறும்போது அது
1: பசத்தன்மை அதே மாதிரி இங்கே வந்துடுறீங்க.
0: அங்கே இதே போல
1: அப்படியே அங்கே என்ன போட்டோமோ அப்படியே திருப்பி இங்கே போட்டால் வந்துடும், அதானே? தயாரா இருந்தாலும் தாராளமா போன் பண்ணி நம்ம பேசலாம். இப்ப ஒரு பாட்டு, அதாவது கேட்டு நீங்க கொண்டாடுங்க.

மூடு கண்ணா அந்த கட்டல தந்தர தொந்தர அந்த வந்தர் ஜூடு கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு

0: மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் குரல்கள், அனிருத் ரவிச்சந்தர் அவங்களும், தீப்தி சுரேஷ் இவங்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. விஷ்ணு வேதவன் சூப்பர் சுப்பு வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரனுடைய அட்டகாசமான இசையில வேட்டையன் படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
3: காலத்

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நான்கு மணி 4:29:26 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு இனிய வேளையில 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த இணைய காத்திருக்கும் ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், நான் திருத்தணி இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
2: திருத்தணி இருந்து தமிழேந்தி, வாங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
3: எனக்கு மேக்ஸ்,
2: கணிதம். ஓகே, கணக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப எளிமையா எளிமையா கடினமா எப்படி வேணும் சொல்லுங்க. எளிமையாவே சரி. போன வாரம் உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க வந்தீங்களா போன வாரம்? சரி, இப்ப வந்து பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, ஒரு வண்டி எடுத்துட்டு உங்களை டிராவல் பண்ண சொல்ல போறேன், அந்த மாதிரி. ஓகேயா?
3: சொல்லுங்க.
2: ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கார் கொடுக்குறேன், நீங்க சென்னையில இருந்து ஒரு 240 கிலோமீட்டர், அது எந்த திசையில வேணாலும் வச்சுக்கோங்க, கிழக்கு மேற்கு வடக்கு இன்னும் வடகிழக்கு இப்படி 16 திசைகள் இருக்குல்ல, அதுல எந்த திசை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. 240 கிலோமீட்டர் போறீங்க, இந்த தூரத்தை 80 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க, வரும்போது 60 கிலோமீட்டர் வேகத்துல கடக்குறீங்க ரிட்டர்ன் வரும்போது. இப்ப மொத்த பயணத்திற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத சொல்லணும், எவ்வளவு நேரம் டிராவல்?
3: 7 மணி நேரம்.
2: எப்படி அப்படிங்கறத விளக்கமா சொன்னீங்கன்னா நானும்
3: தெரிஞ்சுக்கிடுவேன். சொல்லுங்க.
2: சூப்பர், 3 மணி நேரம்
3: வரசொல்ல 240 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்துல வர சொன்னீங்கல்ல.
2: வர சொல்லோ 60 கிலோமீட்டர் வேகத்துல வர சொன்னோம். சொல்லுங்க. வாழ்த்துகள், கலக்கிட்டீங்க, சரியான பதில்,
3: நன்றி.
2: ஓகே, நன்றி, வாங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும், ஆனா சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யாரு சொல்லுங்க சார்?
4: சென்னை பூந்தமல்லி கலை கலை சாமி.
2: பூந்தமல்லி கலை கலை சாமி, சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க சார்.
4: சரியா தவறா?
2: சரியா தவறா, ஏற்கனவே ஒரு கேள்வி வச்சிருக்கேன், சிலந்தி பூச்சி வச்சு, அது எடுத்துக்கிறீங்களா வேற வேணுமா?

0: என்னன்னு
1: தெரியலையா? சரி, அப்ப நான் விளக்க மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். சிலந்தி இருக்குல்ல, சிலந்தி பூச்சிகள், அது வலையெல்லாம் நம்ம வீட்டுல அங்க கட்டி வச்சிருக்கல மூலையில, நம்ம கண்டுக்காம விட்டோம்னா கட்டி வச்சிருவோம். அந்த வலையில அதுவே சிக்காம இருக்கிறதுக்கு அதனுடைய கால்கள்ல ஒரு விதமான எண்ணெய் பூச்சு, எண்ணெய் பசையான ஒரு பூச்சி இருக்கிறது. அதாவது பூச்சுன்னா அது காலில் அப்படி ஒரு வடிவமைப்பில் பூசி வச்சு பூசி பூச்சி இருக்குன்ற, அதாவது பூச்சினா பூச்சி இல்லை, நம்ம அடியில் தடவுதல் மாதிரி சொல்கிறோம்ல, அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது சரியா தவறா? அந்த எண்ணெய் பூச்சி தான் அது ஒட்டிக்காமல் இருக்குது, அதான் காரணம்னு சொல்கிறேன். சரியா தவறான்னு சொல்லுங்க போதும்.
0: தவறு சார்.
1: தவறுன்றீங்க, என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்குங்களா? வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: பிரகாஷ் எங்கிருந்து? புரசைவாக்கம் பிரகாஷ். வணக்கம், சொல்லுங்க சார், எங்கிருந்து? இப்ப என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: சரியா
1: தவறா? இப்ப அதை எடுத்துக்கிறீங்களா? அந்த செலந்தி ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு வலையை கட்டி இழுத்துட்டு. ஓகே, எதனால அப்படின்னு தெரியலன்றீங்க. ஓகே, சரி என்பது மிக சரியான பதில், காரணத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், கேட்டுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வாங்க, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வேதியியல் பூச்சி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வித எண்ணெய் பசையான பூச்சி இருக்கு அடியில் வந்து, அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. ஆமா, அப்படிங்கிறது சரிதான். ஓகே, அது பள்ளியினுடைய கால்கள் அந்த மாதிரி கிடையாது, அங்க வந்து எல்லாமே இழைகள் தான். ஆனா இங்க வந்து அதுக்கு ஒரு எண்ணெய் பசையான பூச்சி இருக்கு. அது எப்படின்னா அது வட்ட வட்டமாக கட்டும், நீல நீளமாக கட்டும். அந்த அதனுடைய வலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆரக்கால்கள் அப்படின்னு சொல்லி, அந்த வலையை பிடிக்கிறதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வட்ட வட்டமாக அப்படியே சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டமாக அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் டிசைன் இருக்கும், ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த ஆரக்கால்கள் நேராக போகிறதுல எதுலேயுமே அதனால் ஒட்டிக்க முடியாது. ஆனால் வட்ட வட்டமாக இருக்கிறதுல போச்சுன்னா அந்த சிலந்தி பூச்சி அதுலேயே ஒட்டிக்கிறோம். ஸோ அது போகும்போது அந்த நேராக இருக்கிறதுல தான் பெரும்பாலும் பயணிக்குமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். வட்ட வட்டமாக இருக்கிறதுல அது வந்து இப்போ அந்த பிசு பிசுப்பாக ஒட்டக்கூடிய திரவத்தையும் சேர்ந்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஆரக்கால்கள் அதில் வந்து அந்த மாதிரி பண்ணாது. அதனால் அது வந்து ட்ராவல் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த ஆரக்கால்கள்லேயே பயன்படும், பயணத்தை மேற்கொண்டு பூச்சியை தன்னுடைய உணவை பிடிச்சு சாப்பிடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, அந்த சிலந்தியினுடைய கால்களில் அந்த ஸ்டிக்கி நான் ஸ்டிக்கி, ஒட்டக்கூடிய ஒட்டாத அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பாலும் வலையின் மையப்பகுதியிலேருந்து வெளி நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆரக்கால்கள் தான் காரணம்னு இப்போ சொல்லிட்டேன். அதில் அதிலேயே போகிறனால அதனால் பெரும்பாலும் எதுவும் ஒட்டிக்கல. அந்த எண்ணெய் பசையான திரவம் வந்து அதில் இருக்குது, அதான் ஆன்டி அத்தசிவ். நம்மளாம் இப்போ அந்த ஏதாவது பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படியே டக்குன்னு ஒட்டோம்ல, எப்படி ஒட்டுறோம்? இப்போ சின்ன சின்ன 5 ரூபா பேக்கெல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ஒட்டுறது, அது எப்படி அது அதுக்குள்ளேயே ஒட்டிக்காமல் இருக்குது? வெளியே இதிலேயே ஒட்டினா நம்ம கையில் ஒட்டினா கூட ரெண்டு கையும் ஒட்டிக்கிறது, விரல ஒட்டிக்கிறது. ஆனால் அந்த பாட்டிலுக்குள்ளேயே அது எப்படி ஒட்டிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சிங்கன்னா அந்த தத்துவம் தான் இங்கேயும் பயன்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையில் இருக்கக்கூடிய பசையை சிலந்தியினுடைய கால்களில் இருக்கக்கூடிய பசையோடு ஒட்ட விடாமல் தடுக்குது. அந்த எண்ணெய் பசை வந்து அந்த வலையில் இருக்கக்கூடிய பசையில் ஒருவேளை மாற்றி அந்த வட்டமான பகுதியில் வச்சாலுமே கூட அந்த பசை இந்த எண்ணெய் பூச்சியில் ஒட்டிக்காமல் அந்த எண்ணெய் பூச்சி வந்து தற்காத்துக் கொள்கிறது. பூச்சியினுடைய உயிரியல் அமைப்பே அப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார்.
1: திருப்பத்தூர் மாவட்டம்
3: பீமகுளம் சிவகுமார்.
1: பீமகுளம் சிவகுமார், வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
3: தலைப்பு சரியா தவறல ஏதாவது?
1: சரியா தவறலையே, அது முடிஞ்சு போச்சு, அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு வேற சொல்றேன். ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா? புரியல. ஈஸியாவே. ஓகே, உங்களுக்காகவே ஒன்று சொல்றேன். இப்ப தாமரை இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் பாத்துருக்கீங்களா? உங்க ஊர்ல அந்த ஏரியில தாமரை இலை, தாமரை எல்லாம் இருக்கா? தாமரை இலையின் மேற்பரப்பு கண்ணாடி போல முற்றிலும் தட்டையானது, அதனால் தான் அதன் மேல் தண்ணீர் ஒட்டாமல் வழிக்கு கொண்டு முத்து முத்தாக உருளுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
3: தவறுதான் சார்.
1: தவறுதான். என்ன காரணம் இருக்கு? என்ன காரணத்தோட சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க.
3: தாமரை இலை அது கண்ணாடி போன்ற இருக்கா சார்? அது
1: கிடையாது. சரி, அதான் நீங்க தவறுன்னு சொன்னது சரி, அந்த காரணம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்.

0: இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தீங்கன்னா
1: நெருங்கிடுவீங்க.
0: ஆ, விளக்கமா சொன்னீங்கன்னா
1: நல்லா இருக்கும்.
0: அப்படிங்களா? முடியுமா, ட்ரை பண்றீங்களா? சரி, பரவாயில்ல, ஓகே. இப்ப என்னன்னா, கண்ணாடி கிடையாது, வேற என்ன காரணத்தினால தண்ணி வந்து அதுல இருந்து ஒழுகுது? ஏன் அதனால தண்ணியால அங்க நிக்க முடியல? நீங்க பாத்துறீங்களா அந்த மாதிரி எங்க பூஞ்ச படிஞ்சு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேர் சொல்லுங்க? திருநின்றூர் கணபதி. இப்ப ஒரு கடைசி ஒரு கேள்வி வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கிறீங்களா வேற வேணுமா? சரியா தவறா தான் கொடுத்தேன். அதாவது தாமரை இலையில தண்ணி ஏன் நிக்கல அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். அது கண்ணாடி மாதிரி இருந்தனால நான் நிக்கல, நான் சொல்றேன் அது தவறு அப்படின்னு சொல்லி கடந்த நண்பர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க ஒண்ணு காரணம் சொல்லணும், ஏன் அதுல வந்து தண்ணி நிக்கல? ஓ, இலை வந்து அப்படி மழை மழை இருக்கனால நீங்க அது வந்து நிக்கலன்றீங்க? ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஆனா என்ன, எதனால அது வந்து அப்படி மழை மழை இருக்கு மழை மழை இருக்குன்னு எனக்கு சொல்லணும், அதுதான் பதில். மெழுகு போன்ற கோபுர அமைப்புகள் அதுல இருக்குமா, அதனால பாத்தீங்கன்னா அதான் லோட்டஸ் எஃபெக்ட்னே ஒரு எஃபெக்ட் இருக்கான், தாமரை விளைவு அப்படின்னு சொல்லி ஒரு விளைவு இருக்குதான். நீர் விளக்கு திறன், அதான் அல்ட்ரா ஹைட்ரோபோபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணீரை விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த சின்ன சின்ன மெழுகு போன்ற அமைப்புகள் அதில் இருக்குது, அதனால் மெழுகில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஓடுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே சார், நீங்கள் கேளுங்க, நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். நன்றி நன்றி நன்றி. அதனால் அதன் மேலே அந்த தண்ணீர் விடும்போது அதனால் அங்கே நிற்க முடியவில்லை. தண்ணி வந்து காற்றுல எப்படி அப்படி விண்வெளியில் காமிப்பாங்கள்ல, தண்ணி சொட்டு சொட்டாக அப்படி ஓகே இல்லையா, பரப்பெழு விசை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி விசையினால் அங்கே நிற்க முடியாதனால அப்படியே ஒழுகிட்டு ஓடி போயிருது, சாஞ்சிருச்சுன்னா கீழே விழுந்துடும். இவ்வளோ தான் விஷயம். தாமரையினுடைய மேற்பரப்பை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தட்டையாக இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான சின்ன சின்ன மைக்ரோ கோபுரங்கள் நிறைந்த கரடுமுரடான அமைப்பாக தான் இருக்கும். தட்டையாலாம் கிடையாது. நிலா எப்படி நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்கிறோமோ, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா கரடுமுரடாகத்தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் முகத்தோடு கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை பாட்டு பாடிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கான காரணம் இது தான், சின்ன சின்ன கோபுரங்கள், அதுவும் மெழுகு போன்ற கோபுர அமைப்புகள் அதில் நிறையா இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நுண்ணோக்கி வச்சு பார்த்தா தெரியும். அடுத்த வாட்டி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு அழகான பாட்டு.

0: அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிதா காந்தி குரல்கள், சிவகார்த்திகேயன் வரியில அனிருத் ரவிச்சந்தர் தான் இசை. அந்த ஆட்டம் போடக்கூடிய இசை பீஸ்ட் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 45:55 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. மாதவரத்திலிருந்து நித்யா, சொல்லுங்க மேம், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. கணக்கு. கணக்கு? ஓ, மேட்ச் தி ஃபாலோயிங்கா? மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே, ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா? சரி, உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கேக்குறேன். நம்ம உங்கள் விருப்பத்துக்குலாம் லெட்டர் எல்லாம் போடுறீங்களா? அந்த மாதிரி அஞ்சல் அட்டை எல்லாம் போடுறீங்களா? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றீங்க. சரி, ஓகே, அது சம்பந்தமான ஒரு கேள்விதான். அது இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, அஞ்சல் அட்டை. இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது? அதுதான் கேள்வி. நான் நான்கு சொல்றேன், நான்கு தெரிவுகள் இருக்கு, அதையும் சொல்றேன். முதல் தெரிவு 1850.

0: இரண்டாம் தெரிவு 1879, மூன்றாம் தெரிவு 1910, நான்காம் தெரிவு 1947. இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த வருஷம் அந்த போஸ்ட் கார்டு முத முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு? ஏதாவது சொல்லுங்க, கணிச்சு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை கணிச்சு சொல்லுங்க.
1: 1910
0: ன்றீங்க, என்ன காரணமா இருக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா?
1: பரவாயில்ல,
0: ஆனா அது தவறான பதில். 1879 என்பதுதான் சரியான பதில். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க மேம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: கொஞ்சம் நெருங்கி வந்தாங்க, இருந்தாலும் ஒரு 10-20-30 வருஷம் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போய் பார்த்தோம்னா அதுதான் 1879 அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த அஞ்சல் அட்டையை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப குறைஞ்ச செலவு, அதில் வந்து செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அதுவும் ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம என்ன போட்டாலும் கொஞ்சம் படிக்கக்கூடிய, மற்றவங்க படிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். 1879 தான் அந்த இந்திய மக்களினுடைய பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்க
0: சந்திரசேகர்? காட்பாடியில் நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சரியா தவறா கொடுங்க.
0: சரியா தவறா? சரியா தவறால எளிமையா கடினமா?
2: எளிமையா
0: கடினமா? எளிமை. அந்த எளிமையே கடினம் மாதிரி சொல்றீங்க. கடைசியா தாமரை இலையை பத்தி ஒன்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, நம்ம அடுத்து வருவோம். அனில் இருக்கு இல்லையா, அனில் பாத்துருக்கீங்களா, வளர்க்குறீங்களா, அந்த மாதிரிலாம் எதாவது பண்றீங்களா? இல்ல இல்ல, அனில் மரத்திற்கு மரம் பாயும் போது அல்லது உயரமான இடத்திலிருந்து கீழே விழும்போது அவற்றின் நீளமான பஞ்சு போன்ற வாளினை ஒரு பாராசூட், வான்குடை அந்த மாதிரி பாராசூட் போல பயன்படுத்தி அதன் மூலமாக வேகத்தை குறைச்சு தங்களை வந்து தற்காத்துக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அதனோட வால் வந்து பாராசூட் மாதிரி பயன்படுத்தி உயரத்துல இருந்து குதிக்கும் போது தற்காத்துக்குது அப்படிங்கிறேன். அது சரியா தவறா? சரின்றீங்க. காரணம் காரணம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
2: அது அது மாதிரி தற்காத்துக்குள்ள பண்ணுது, அது மாதிரி நான் பார்த்திருக்கேன்.
0: பார்த்திருக்கீங்க. ஓகே,
2: சரி என்பது விடை.
0: சரி என்பது சரியான பதில், ஆனா காரணம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். பட் பரவாயில்ல, நான் அதை அடுத்த என்னப்பட்ட கேட்டு முயற்சி பண்ணிக்கிறேன். நன்றி சார்.
2: கண்டிப்பா
0: நன்றி நன்றி நன்றி. சரி அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். அதனுடைய வால் வந்து அதனுடைய பயணத்தினுடைய திசையை இன்னும் பல விஷயங்களை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வருகிறார். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், மாலை வணக்கம்.
0: வணக்கம், மாலை வணக்கம். யார் எங்கிறது கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
3: வீரராகவன்
0: மாதவரத்தில் இருந்து கடைசியாக ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு தனியாக வேணுமா?
3: தனியாக கொடுங்க.
0: தனியாக வேணுமா?
3: ஆமாம்.
0: எந்த தலைப்பு சொல்லுங்க, உங்களுக்கு எது வேணும், எந்த தலைப்பு வேணும்? என்ன வேற்றுமை? நெல். இரண்டாம் வார்த்தை கோதுமை. மூன்றாம் வார்த்தை மக்காச்சோளம். நான்காம் வார்த்தை உளுந்து. இது ஒன்னு, இதுல நாலுல ஒன்னு மட்டும் வேறுபட்டது, எதனால வேறுபட்டதுன்னு சொல்லணும், அதான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க பாப்போம். நெல், கோதுமை, மக்காச்சோளம், உளுந்து. நெல்லு அரிசி இருக்குல்ல, அரிசிக்கு முன்னாடி நெல்லு, நெல்லு தான் இருக்கு, எள்ளு இல்ல. நெல்லு, கோதுமை, மக்காச்சோளம், உளுந்து, இதுல வந்து எது வித்தியாசமானது ஏன் அப்படின்னு சொல்லுங்க.
3: மக்காச்சோளம்.
0: மக்காச்சோளம் என்ன காரணமா இருக்கும், காரணத்தை சொல்லுங்க பாப்போம்.
3: அது வந்து
0: உப்புமாக்கின்றதுக்கே அந்த மக்காச்சோள மாவெல்லாம் பயன்படுத்தணுமே ஒரு காலத்துல. அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா, மக்காச்சோளத்துல ரவா மாதிரி அரைச்சு உப்புமாக்கிண்டி?
3: அடிக்கடி
0: கிட்டத்தட்ட ஒரு காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல கூட அதை கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பா சொல்லுவாரு.
3: சத்து மாவு.
0: இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, மாவு அரைக்க முடியாதுன்றீங்களே, அப்புறம் எப்படி அதை சொல்றீங்க?

0: கவனிக்கவில்லை. பரவாயில்ல, இன்னும் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. இப்ப வந்து எதுவா இருக்கும், இன்னும் ஒரு முயற்சி சொல்லுங்க. அது இல்ல, அது பதில் இல்ல, இன்னும் ஒன்னு சொல்லுங்க. எதுன்னு சொல்லுங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு சீக்கிரம். நெல்லு கோதுமை மக்காச்சோள உளுந்து. உளுந்து என்ன காரணம்?
1: உளுந்து வந்து பருப்பு வகையில சேர்ந்தது.
0: மத்ததெல்லாம் நன்றி சார். சார் நானே பதில சொல்லிடுறேன். அதாவது அந்த உளுந்து என்பது தான் சரியான பதில். மற்றதெல்லாம் ஒரு வித்திலை தாவரம், உளுந்து இரு வித்திலை தாவரம். அதோட டிசைன் பாருங்கள், நெல்லை அப்படியே போட்டால் முளைச்சிரும், ரெண்டு நெல் சேர்ந்துலாம் வந்து பயிர் விளையாது. கோதுமையும் அப்படி தான், மக்காச்சோளமும் அப்படி தான், ஒரு விதை தான் இருக்கும். ஆனால் உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்ந்து அரைப்பகுதி ஒரு பக்கம், இன்னொரு அரைப்பகுதி முழு கோலம் மாதிரி ஒரு நீள்வட்டம் மாதிரி இருக்கும். அந்த அமைப்பு சேர்ந்து தான் ஒரு விதை வந்து உயிராக வரும். அரை பருப்பாக போட்டிங்கன்னா வராது. ஓகேயா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம். பாடல் இதுவும்

ராகுல் கிப்ளிக்கும் யாசின் நிசார் இவங்களுடைய குரல்களில் மதன் கார்க்கினுடைய வரியில் மரகதமையினுடைய அட்டகாசமான இசையில் RRR அந்த படத்துலேருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.

0: நான்கு மணி 57 நிமிடம் எட்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரமிளா பேசுறேன்.
0: முகப்பேரில் இருந்து பிரமிளா, சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: அந்த அணில் ஆன்சர் சொல்லிட்டீங்களா சார்?
0: இன்னும் சொல்லல, சொல்றீங்களா?
1: நீங்களே சொல்லிடுங்கன்னு
0: சொல்ல. ஓ, அதுக்கு ஒரு கால் போட்டு வரீங்க. எல்லாம் முயற்சி பண்றேன்னா
1: பண்ணுங்க. இல்ல ஏதாவது
0: அதுல அது சரின்னு சொல்லியாச்சுல்ல, என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அது ஆன்சர் சரிதான், அது வாளை வந்து அப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது சரிதான். அது வால் வந்து வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, ஒரு போட்டுக்கு எப்படி அந்த பின்னாடி ஒரு திருப்பி இருக்குள்ளே சுக்கான்னு சொல்லுவாங்க, எந்த திசையை நோக்கி பயன்படுது அப்படிங்கிறது போகிறதுக்கு. அணில் குதிக்கும்போது நான்கு கால்களையும் பரப்பிக்கிட்டு பெரும்பாலும் அந்த காற்றில் வந்து ஒரு தடையை உண்டு பண்ணுற மாதிரி பேராசூட் என்ன டிசைனில் இருக்கும் அந்த டிசைனில் தான் குதிக்குமா. அப்படி குதிக்கும்போது காற்றில் ஒரு தடையை உண்டு பண்ணி அது என்ன பண்ணுது, கொஞ்சம் அந்த முழு வேகத்தில் வராமல் ஒரு அரை வேகத்துலேயோ இல்லை கொஞ்சம் கால் பங்குது வேகத்துலேயோ அங்கேருந்து வரும் அதை தடை இறங்கும்போது. அதனால் பெரும்பாலும் வந்து அது அடிபடுறதில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான முக்கியமான காரணம். அதுதான் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டெலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து அதை வச்சு தான் இப்போ ஃப்ளைட்டெலாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாராஷூட்டு நல்ல டிஃப்ரெண்டான கேள்வி. ஓ, இப்போ நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல வரல, விமர்சனம் பண்ண வந்திருக்கீங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இல்லை உங்களுக்கு இன்னும் இதுலேயே சொல்லிடுறேன், சரியா சரியான இதுலேயே எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தொட்டாச்சினி இருக்குல்ல, தொட்டாச்சினிங்கி.
1: ஆமாம்.
0: அது ஏன் தொட்ட உடனே சுருங்குது அப்படிங்கிறது ஒரு காரணம். அதில் அதில் அதாவது நம்ம கையில் வெப்பமான நம்ம உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் அது தொட்ட உடனே சுருங்கிடுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா தவறு? தவறு என்பது சரியான பதில், ஆனால் காரணம் எனக்கு சீக்கிரமாக சொல்லுங்க, டக்குன்னு
1: சொல்லுங்க. அதில் ஒரு அந்த நேம் இருக்குங்களா சார்?
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம கையில இருந்து வெப்பம் பரவி அது சூடு தாங்காமல் சுருங்கி போகுது அப்படின்னு சொல்கிறோம், அது உண்மையிலே தவறு கிடையாது. அதாவது உண்மையே சரி கிடையாது, தவறு என்பதுதான் சரியான பதில். அது அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குமா, மேலே ஒரு லேயர், அந்த இலைகளில் மேல் பகுதி ஒரு அடுக்கு, கீழ்ப்பகுதி ஒரு அடுக்கு இருக்குமா. கீழ்ப்பகுதியில் நீர் அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே நிறையா இருக்குமா, நாம் தொடும்போது அங்கே இருக்கிற தண்ணீர்லாம் அது வேறு இடத்துக்கு பாய்ச்சிருமா, அதனால் அப்படியே ரொம்ப நாள் காஞ்சி போன மாதிரி சுருங்கிருமா. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு பார்த்தா அந்த தண்ணீரை மறுபடியும் பாய்ச்சி அந்த இடத்துல அடியில் அடிப்பகுதியில் வச்சுக்குமா, அதனால் இயல்பு நிலைக்கு வந்துருமா. இதுதான் காரணம் பின்னாடி. ஓகேங்களா, அழைத்தமைக்கு நன்றி. கடைசியாக வந்து சரின்னு சொல்லி தவறுன்னு சொல்லி சரியான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. இவ்வளோ நேரம் நாம் வந்து விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல தமிழ் விளையாட்டு ஆட்டத்தை கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் நாளை பிற்பகல் முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

0: சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:02 ஆகிட்டிருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் காலத்தில்

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 க்கு.

0: 102.3 பாட்டுக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: addressing an inter-ministerial briefing in New Delhi on the West Asia situation, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said that supply remains stable and steps have been taken to ensure availability across all petrol pumps. Union Railways Minister Ashwini Vaishnav today held a high-level security review meeting in New Delhi with field officers. During the meeting, it was noted that preliminary investigations into several recent fire incidents in trains have revealed the involvement of anti-social elements. The ministry said that such incidents has been taken up seriously and the Railway Protection Force is actively probing them. The discussions during the security review meeting focused on strengthening intelligence gathering mechanisms from the field through an improved reporting system. Commerce and Industry Minister Piyush Goyal today said that India and the United States are working as natural partners and complement each other across sectors including technology innovation, high precision defense, digital data centers, quantum computing and medical devices. Addressing the annual leadership summit of the American Chamber of Commerce in New Delhi, Mr. Goyal said the partnership between the two countries is strengthened by mutual trust and shared economic interest. The minister said that India provides a trusted framework for global companies and combines scale, talent and market opportunity. The fourth India-Africa Forum Summit, which was scheduled to be held from the 28th to 31st of May in New Delhi, has been postponed in view of the evolving health situation in parts of Africa. External Affairs Ministry said in a statement that consultations were held between India, Chairperson of the African Union and the African Union Commission. Following consultations, the two sides agreed that it would be advisable to convene the fourth India-Africa Forum Summit at a later date. New dates for the summit and its associated meetings will be finalized through mutual consultations and communicated in due course. External Affairs Minister Dr. S. Jaishankar conducted the computerized draw for selection of yatris for the Kailash Mansarovar Yatra 2026. The 2026 edition of the Yatra will commence in June and conclude in August. External Affairs Ministry said in a statement that a total of 1,000 yatris have been selected through a fair, computer-generated, random, gender-balanced selection process. The selected yatris will travel in 20 batches, each consisting of 50 yatris, through the Lipu Lake and Nathula passes. Benchmark domestic equity indices ended on a negative note after volatile trade today. The Sensex declined 135 points to close at 75,183, while the Nifty dipped marginally by 4 points to settle at 23,655. And that is the end of this news bulletin.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. வித் பாரத் தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்துல நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வளம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இது பூந்தென்றல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் உறவுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மனிதையான மாலை பொழுது, பொன் மாலை பொழுது 5:10 ஆகிட்டு இருக்கு. இந்த மாலை வேலையில் பூந்தென்றலில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல்னு சொல்கிற தம்பி, ஆனால் வெளியே வந்து பாரு என்ன வெயிலுப்பா சாமி, ஒரே ஹீட்டாக இருக்குது, இந்த ஃபேனும் ரொம்ப நேரம் ஒன்றா சூடாக இருக்குது, என்ன தான்ப்பா பண்ணுறது. அதுவும் மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, உருக்குது, ஒரு கமர்ஷியலாக இருக்குதுப்பா கிளைமேட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அதில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பூந்தென்றலில் நான் சொல்லக்கூடிய தலைப்பில் ஜாலியாக உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த உண்மையாக சொல்லணும். ஏன்னா உண்மையை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். உண்மையை பற்றி பேச போகிறோமா? செய்கிறப்பனா நம்ம கால் பண்ண வேணாமோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பரை சொல்ல நோட் பண்ணிக்கங்க. 2952 0853 2952 0853 அப்படி நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838987 2838987 2838987 அப்படி நம்பர் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி அந்த ப்ரோமோவை நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
4: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா,

0: அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு.

0: கேட்டிருப்பீங்க காலர்ஸ் நியூ காலர்ஸ் புது புது நேயர்கள் வரணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேயர்கள் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா காலையிலேருந்து நிறைய காலர் ஷோவில் நம்மளுடைய தொடர்ச்சியான நேயர்கள் உங்களுடைய ஆதரவு கொடுத்து கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றிகளோட நம்ம புது நேயர்கள் புது வரவுகள்லாம் இருக்கணும்னா நம்மளும் அப்படியே கொஞ்சம் அந்த லைனை பிஸியாக வச்சுக்காமல் இருந்தால் தான் புது புது நேயர்கள்லாம் வந்து நாம் பேசி அவங்க குரல் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு ரசிக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன பேச போகிறோம் பூந்தென்றல் அப்படின்னா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது மொழியே சரியில்லைப்பா, எனக்கு ஒன்றும் வந்தாலும் உண்மையை பேசுகிற மாதிரியே தெரில, முன்னாடி ஒன்று சொல்கிறான் திருப்பி 10 மணிக்கு இப்போ பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிறாரு, திருப்பி பேசுகிறேன் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்புறம் வந்து ஒரு அந்த தினிசாக பேசுகிறாப்புல எனக்கு என்னமோ அவரை நம்புகிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு கூறுவோம், அவங்க பேசுகிறது உண்மை அப்படின்ற மாதிரி தெரில அப்படின்ட்டு. ஒருத்தவர் உங்கள்கிட்ட பேசும்போது யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தெரியாதவங்கள்ட்ட உறவுகளாக இருக்கட்டும் பஸ்ஸில் போகிறவங்களாக இருக்கட்டும் ட்ரெயினில் போகிறவங்களாக இருக்கட்டும் பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது ஒன்றும் சொல்ல முடியாது, இறங்கினதுக்கப்புறம் என்ன கதையாக விட்றேன் அந்தாலே என்ன பண்ணுறது 2.5 மணி நேரம் ஏதாவது டைம் பாஸ் ஆகணும்னு பேசிட்டு வந்தோம்னு சொல்லுவோம்ல. அப்போது அவங்க பேசுறது உண்மை இல்லை அப்படின்ற ஒரு முடிவு வரும்ல. ஒருத்தவங்க பேசுறது உண்மை தான் அப்படின்றத எதெல்லாம் வச்சு நீங்கள் தீர்மானிப்பீங்க? எனக்கு வந்து இப்படி இருந்தால் கண் அந்த கண் மொழியை பார்த்து சொல்லிடலாம், அந்த உடல் மொழி பாடி லாங்குவேஜை பார்த்து சொல்லிடலாம், இல்லை வந்து நம்ம ஒரு குறுக்கு கேள்வி கேட்டனா மாட்டிப்பாங்கப்பா. அந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்றத எதை வச்சு நீங்கள் தீர்மானிப்பீங்க அப்படின்றத ஜாலியாக கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்றத எதெல்லாம் வச்சு தீர்மானிப்பீங்க அப்படின்றத சொல்லலாம். அந்த நேரத்தில் முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, நான் வேண்டி கேட்டுக்கிட்ட மாதிரி தொடர்ச்சியான நேயர்கள் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முதல் நேயர் வணக்கம், விவத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பிரகாஷ்.
0: பிரகாஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரகாஷ் புரசேவகத்திலேருந்து. பிரகாஷ் சொல்லுங்கள். பிரகாஷ்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: சந்திரா வேளச்சேரியில இருந்து.
0: சந்திரா வேளச்சேரியில இருந்து சொல்லுங்க. சந்திரா
2: சொல்லுங்க, என்ன என்ன டாபிக்?
0: ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க உண்மைதான் பேசுறாங்க அப்படின்றத எதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க தீர்மானிப்பீங்க?
2: பாடி லாங்குவேஜ்,
0: உடல் மொழி,
2: கண்ணு.
0: கண்ணு
2: கண்ணு கண்டிப்பா காட்டி கொடுத்துருங்க.
0: கண்ணு காட்டி கொடுத்துறோம். சலமை படத்திலிருந்து கே கே மகத்தி, சின்மயி மற்றும் டிம்மி இவங்களுடைய குரல்ல ஹாரி ஜிராஜ் மியூசிக்ல பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்தவருடைய வரிகள்ல அப்படியே ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டு அப்படி ஒரு ஹம்மிங்கோட ஆரம்பிக்கும். கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். பாரதி தமிழகம் 102.3.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் பூந்தென்றல் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க உண்மைதான் பேசுறாங்க அப்படின்றத எதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க, தீர்மானிப்பீங்க, தீர விசாரிப்பதே மெய் அப்படின்லாம் நம்ம வந்து காலங்காலமாக படிச்சுட்டு இருப்போம்ல. உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் வச்சு அந்த உண்மையை தீர்மானிப்பீங்க? கண்ணு சொன்னாங்க, உடல் மொழி சொன்னாங்க, இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. தடுமாற்றம் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு தாட்டி பேசிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள பிடிச்சோம்னா வந்து ஒன்றுக்கு முன்னுக்கு புண் மிரணாக பேசுவாங்க அப்படின்லாம் நிறையா இருக்குல்ல. உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அடுத்த நேர லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள்
2: வணக்கம்.
1: சொல்லுங்க போஜராஜன்.
2: சார், பேசுறது அமைதியா இருப்பான்.
1: ரெண்டு வார்த்தையா?
2: பொய் பேசுறதும்
1: இப்ப என்ன என்ன சொல்றீங்களா நீங்க?
2: உங்களை சொல்லுவேனா சார்?
1: இல்ல இல்ல, நிறைய பேசுவாங்க அப்படின்னீங்களே. உண்மை பேசுறவங்க வந்து உங்ககிட்ட ஒரு அமைதியா பேசுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் உண்மைதான் சொல்றாங்கன்னு ஒரு ஒரு முடிவுக்கு வருவீங்க.
2: பொய் பேசுறவங்க தேவையில்லாதே
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ, வணக்கம். நான் அண்ணா நகர்ல இருந்து ராஜலட்சுமி தெய்வ சிகாமணி பேசுறேங்க.
1: ராஜலட்சுமி தெய்வ சிகாமணி, உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணிருங்க.
3: ஓகே சார், ஓகே சார்.
1: நான் அண்ணா நகர்ல இருந்து இங்க கேக்குது, நீங்க பேசுறது ரெண்டு தாட்டி.
3: கட்டாயம் கேட்கணுமே,
1: கேட்கணுமே. நீங்க பேசுறது கேக்குது, ரெண்டாவது தாட்டியும் கேக்குது. சொல்லுங்க ராஜலட்சுமி.
3: அவங்க பேச்சிலேயே ஒரு தடுமாற்றம் இருக்கும் சார்.
1: தடுமா

0: பொய் சொல்றாங்களா உண்மை? ஆமா,
1: நம்மள யாராச்சும் க்வெஸ்சன் கேட்டா கூட ஒரு தடுமாற்றம் இருக்குமே.
0: ஆமா, ரெண்டாவது தடவை வேற மாதிரி சொல்லுவாங்க, ஏதேதோ சொல்லுவாங்க மாத்தி மாதிரி.
1: இப்ப முத தாட்டி அண்ணா நகர்னா ரெண்டாம் தாட்டி பக்கத்துல அம்ஜிகரன்றாங்களோ?
0: அம்ஜிகர், ஆமா
1: வணக்கம் வித் பாரத் தமிழகம். லைன்ல வந்து கட்டா இல்லைங்க, பேசும்போதே தெரியுங்க ஒரு தடுமாற்றம் இருக்குங்க, நிறைய பேசுவாங்கங்க அப்படின்னாங்க. சரி நம்ம கால் கட் பண்ணிடலாமோன்னு பார்த்தேன். ஸோ உண்மைதான் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் எதெல்லாம் வச்சு தீர்மானிப்பீங்கன்னு கேட்டிருக்கோம், பேசிகிட்டு இருக்கீங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: கோதண்டபாணி
1: சொல்லுங்க. கோதண்டபாணி சார், ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து.
2: முகத்தினுடைய தன்மையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்.
1: முகத்துடைய தன்மை, அது என்ன சார் முகத்துடைய தன்மை?
2: அது ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்க சொல்ல
1: ஒவ்வொரு விதமா இருக்குமா? எப்படி உங்களை பார்த்து பேசாம வந்து இப்படி பார்க்காம பேசுவாங்களா? மேலே கீழே செஞ்சுரி போட்ட பேட்ஸ்மேன் மாதிரிலாம் பேசுவாங்களா? சிரிச்ச மாதிரி ஓ இது வேறையா? சிரிச்ச மாதிரி பேசினாலே ஏதோ அதில் ஒரு விவகாரம் இருக்குப்பா அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சிரிச்ச மாதிரியே பேசுவாங்கப்பா அவங்க பேசும்போது. அப்புறம் எப்படி இருக்கீங்க திருக்கழு குன்றம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இதெல்லாம் அன்றாடம் நடக்கிற விஷயந்தான். நம்மக்கிட்ட உண்மை பேசுகிறாங்களா இல்லை உண்மை பேசலையா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து எப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க தீர்மானிப்பீங்கன்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூந்தண்டல் பாசமிகு தலைப்பு பொருள்பட பேசுவதே வணைப்பு, இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பேச்சை ஆரம்பிக்குங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. சொல்லில் வரும் தடுமாற்றமே வந்து உண்மை சொல்ல மாட்டுறாங்க, அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தடுமாறுவாங்கப்பா, இதுதான் வந்து கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா உளருவாங்க, இது மாதிரி தத்து தத்து பத்தான்னு சொல்லுவாங்கப்பா. அப்போ ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டாங்க, எங்கே போனடா அப்படிங்கும்போது நான் அங்கே தான் போனேன், எந்த வீல் பஞ்சரு ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் என்னடா மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி முன்னுக்கு பின்முறை உளருவாங்க. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையை வந்து மறைத்து பேசக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி வீரராகவன் சொல்லியிருக்காரு. இந்த நேற்று கேட்டு நம்ம பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், கமலாவரதன் கேட்குறேன்.
1: சொல்லுங்க கமலாவரதன்.
3: சரி, அவங்க பேசும்போது சில சமயத்துல கரெக்டாவும் பேசுவாங்க, இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. மயங்கி மயங்கி பேசுவாங்க.
1: மயங்கி மயங்கி பேசுவாங்களா?
3: அதுலதுன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர வேற எதுவும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட பேர்ல ஒரு இது மாதிரி இருக்கும்.
1: உண்மையை கொஞ்சம் மறைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பயந்து பேசுற மாதிரி இருக்கும். பயந்து பேசுற மாதிரி இருக்குமோ?
3: ஆமா, பயந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ள உறுத்தே இருக்கும், ஐயோ நம்ம பேசுறமே நம்ம யாரும் காமிச்சு கொடுத்துருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இல்ல அது அவங்களுக்கு உறுத்தம், நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
3: நான் கண்டுபிடிப்பேனாக்கா அவங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சுப்பேன்.
1: பேச்சிலேயே? சரி, எத்தனை நிமிஷத்துல? ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. திரிசாயலான நயன்தாரா படத்துல இருந்து யுவன் சங்கர் அவருடைய குரல்ல பாடல் வந்துட்டுருக்கு. ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக்கில் நாம் முத்துக்குமார் வரிகளை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழ்ஃபம் 102.3 மணங்கிறது மூணு மேரட்டம் கொண்டாட்டம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம் பூந்தன்றல்ல ரூத் பாரி தமிழ் 102.3ல். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறது உண்மைதான் அப்படின்றத வந்து எதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க, தீர்மானிப்பீங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் விசாரிப்பீங்களா? ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கப்பா, அது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு இது கேட்குறாங்க, ஒரு லோனு ஒரு இன்சூரன்ஸு போடலாமா என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு 10 பேர்த்த கேட்டு, அப்புறம் அந்த கேட்டவர்கிட்ட வந்து குறுக்கு கேள்வி கேட்டு, இப்படிலாம் வச்சு தான் அவங்க உண்மை சொல்கிறாங்களா என்னன்றதை நான் கண்டுபிடிப்பேன். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன், பேசின உடனே கண்டுபிடிச்சிருவேன். பாடி லாங்குவேஜ் மயங்கி மயங்கி விழுந்து மயங்கி விழுந்து சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் சொல்லலாம். அடுத்த நேர் வணக்கம், விவித் பாரத் தமிழ் எஃப்எம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஆனந்த் சார், சைதாப்பேட்டில இருந்து. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆனந்த்.
1: அவங்க பேசுற பேச்சுல கண்டுபிடிச்சலாம் சார், கண்ணுல சைகை காட்டுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் சார்.
0: கண்ணுல சைகை காட்டுவாங்களா ஆனந்த்? அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: அந்த மாதிரி சைகை காட்டினா அது ஏதோ ஒண்ணு இல்ல, இது தேவையில்லாத வேலை. அப்படி
1: பேசுற பேச்சுல கண்டுபிடிச்சலாம் சார்.
0: பேசுற பேச்சுலயே கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓ, அப்படி ஒரு பவர் இருக்கு உங்கள்ட்ட.
1: ஆமா சார்.
0: அந்த பேசுற பேச்சு தான் உண்மையா இல்ல உண்மை இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கன்னு பேசிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிறைய நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் குழமகண்டான்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க உடல் மொழி பாடி லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. புரசேவாக்கம் சவுந்தரராஜன், பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம், கையசைவுகள் திரும்பி திரும்பி பார்த்து பேசும்போது, திரும்பி திரும்பி பார்த்து பேசுவாங்க, திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி பேசுங்கிற மாதிரி இவங்க திரும்பி திரும்பி பேசுவாங்க சொல்லியிருக்கிறாரு சவுந்தரராஜன். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: தயங்கி தடுங்கி பேசுவாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள அவங்க பேசுறது உண்மைதானான்னு கண்டுபிடிச்சிருவேன்.
0: 2-3 நிமிஷத்துல சொல்லிட்டாங்கன்னா உண்மை, ஒரு 4-5 நிமிஷம் போச்சுன்னா அது ஒண்ணு.

0: கேக்காமது
1: இல்ல. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆன்னு யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க.
2: ஆ வரக்கூடாதோ?
1: அப்படி சொல்லணும்.
2: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பேசும்போது அது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை எப்படி பேசணும்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்ற ஆ சவுண்டு வந்துச்சுன்னா அந்த இடத்தில் ஏதோ ஒன்று உள்ளே வைத்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வணக்கம் வித் பாரி தமிழகம். வணக்கம்
1: சார். எம்டி ரவிச்சந்திர எஸ்டிநகரம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ரொம்ப ஆச்சரியம் கேப் சார். சார் ஒருத்தன் போய் பேசுறான்னா இங்கேயே யோசிச்சுன்னு பேசுவான் சார்.
2: யோசிச்சுட்டு பேசணும்.
1: உண்மையை கண்டுபிடிச்சானா என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா பிஏ பாஸ் ஆயிட்டேன் சார். அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு, வந்து இவன் பிஎஸ்சி பாஸ் ஆயினா மீசி எடுத்துக்கிறேன் பிஏன்னு சொல்லிட்டு போய்.
2: நீங்க சுருக்கமா பேசலாம், நிறைய நேரங்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு. பட் நம்ம சொல்லும்பொழுது எதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி யோசிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்ப்பா அப்படின்வாங்க. அப்போ யோசிச்சுட்டு செய்யறது வந்து உண்மையாக தானே இருக்கும். அது எப்படி யோசிச்சு பேசுறது வந்து நம்ம உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நான் கேட்கல. நீங்க உங்க மனசுக்குள்ள தோணும், நீங்களும் தோன்றத சொல்லலாம். வணக்கம் வித் பாரி தமிழகம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: நீங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணா தான் நான் பேசுறது கேட்கலாம். வணக்கம், யாரங்க இருந்து
3: பேசுறேன்
2: சொல்லுங்க. விஜயலட்சுமி.
3: ஹலோ.
2: ரேடியோ வால்யூமை தயவு செய்து மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க, அப்போ தான் நான் பேசுகிறத டக்குனுக்கு அதில் வைங்க, டபார்னு நீங்கள் பேச முடியும். ஸோ அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. கத்தி சண்டை படுத்துறது ஹிப்ஹாப் தமிழரோட மியூசிக்லையும் அவருடைய குரல்லையும் பாடல் வந்துட்டுருக்கு. வரிகள் வந்து ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய வரிகளில் தான் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் பேசிகிட்ருக்கோம் பூந்தன்றில். ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்றத எதெல்லாம் வச்சு நீங்கள் தீர்மானிப்பீங்க அப்படின்றத பேசிகிட்ருக்கோம். பல பேர் வந்து கண் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அது பேசுகிறதுல என்னென்னலாம் வச்சு கண்டுபிடிப்பீங்க. பாடி லாங்குவேஜு, திரும்பி திரும்பி பேசுவாங்க, யோசிச்சுக்கிட்டு பேசுவாங்க, யோசிக்காமல் பேசுவாங்க, கோர்வையாக பேசுவாங்க, போர்வை போத்திட்டு பேசுவாங்க, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தோன்றதை சொல்லலாம். பாட்டு கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழ் 102.3.

0: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: அஞ்சு மணி 40 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் 102.3 பூந்தென்றல். பூந்தென்றல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க உங்ககிட்ட பேசுறது உண்மைதான் அப்படின்றத எதெல்லாம் வச்சு நீங்க தீர்மானிப்பீங்க அப்படின்றத தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழகம் யார் எங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க பொன்ராஜ் சார். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
2: அதாவது உண்மையை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசா மிஷின் சார் சார் கண்டுபிடிக்கணும்.
1: மிஷின் தான் கண்டுபிடிக்கணுமா?
2: ஆமா, கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியல சார். நான் 50 ஆச்சு, இவ்வளவு உண்மையை பேசுற மாதிரியே இருக்கும், அப்புறம் பார்த்தா அவங்க பொய்தான் பிளேட்டா தெரியும் நமக்கு. ரொம்ப இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்ணை பார்த்து அதை பார்த்து அப்படி பார்த்து கண்ணு தான் பேசும் நமக்கு, கரெக்டா உண்மைதான் பேசுறாங்க, கண்ணு தான் சொல்லும். ஆனாலும் அந்த கண்ணையே இப்ப நடிக்க வச்சிருக்காங்களே, கண்ணையே அந்த அழகா உண்மையான பாசம் மாதிரியே நடிக்க வச்சிருக்கு, அந்த கண்ணே நடிக்குது இப்போ. அதனால ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது.
1: குரூப்ல டூப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது.
2: அதுக்கு ஒரு மிஷின் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாங்க நம்மளால கண்டுபிடிக்கணும்.
1: ஏதோ ஆன்லைன்ல ஆஃபர் போட்டா நானும் ஃபர்ஸ்ட் ஆளா வாங்கிருவோம்ன்றீங்களா?
2: நம்ம இல்ல, உலகமே வாங்கிரும்.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி.
1: சென்னை அப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவுந்தப்பாடியிலேருந்து அப்படியே ஒரு சின்ன கதையாக சொல்லிடுறேன் சார். ஒரு ஆறு, அதை கடக்க ஒரு அப்பா பையன், அந்த அப்பாவுடைய தோளில் மகன் வந்து போயிட்டுருக்காரு, ஆற்றில் நடந்தார். அப்பா சொன்னால் நான் அப்பா சொன்னாராம் நான் மீனை கையில் பிடிச்சேன் அப்படின்னு, அதுக்கு மீன் நான் அந்த மீனை வறுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்களா, இதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதுலேருந்து எப்படி பொய்யை கண்டுபிடிக்கிறது, அவங்ககிட்ட பேசும்போது இவ்வளோ பெரிய கதைலாம் சொல்ல முடியுமா என்ன? வணக்கம் வித் பார் தமிழகம். வணக்கம்
3: நண்பருக்கு. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
3: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
1: சொல்லுங்க ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ஃபேஸ்புக்ல உங்க கமெண்ட் போட்டுருக்கீங்களே,
3: நல்லா இருக்குது சார். எப்படி போய் பேசுறது, எப்படி கண்டுபிடிக்கு சார்? நம்ம பக்கத்துலயே நம்ம எல்லாம் பேசி பேசுவாங்க, அங்க போய் பேசி பேசுவாங்க சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. அவங்களெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி டைரியில எழுதி வச்சுப்பீங்களா பேரெல்லாம்?
3: நம்மளை பத்தி பேசுறாங்க பழுகுது.
1: நம்ம போகும்போது அப்படியே வேற ஏதாவது பேசுற மாதிரியே பேசுவாங்க நம்ம.

போது. ஓகே, இனி மாலை வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காரு, சொல்ல வந்ததை விட்டுவிட்டு வேறு ஏதோ சொல்லுவாங்கள், அதை மாற்றி பேசுறது அப்படின்வாங்கள்ல, அப்போவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படியே பக்கத்தில் போகும்போது அது அந்த பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்வாங்க. என்ன வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பஸ்ஸை விட்டுட்டேன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும். அப்போனா நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நல்லா பேசியிருந்துருக்கலாம். இருந்தாலும் வந்து எப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து பொன்ராஜ் சொன்னார் பாருங்கள், அது கண்டுபிடிக்கிறதுலாம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப டஃப்ங்க, கஷ்டமாக போச்சு. அதுக்குன்னு எதாவது மிஷினு கிஷனை கண்டுபிடிச்சி விட்டால் தான் உலகமே வாங்கிடும் பார்த்துங்க. உண்மைதான், உண்மை பேசுகிற மாதிரி அப்படியே அப்படியே நம்புற மாதிரியே இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அடப்பாய் உன்னையே போய் நம்பணும் பாருன்ற மாதிரி இருக்குது. இது நம்மளில் நிறைய பேருக்கு நடக்கிறது. அவர் சொன்ன விஷயம் 100% ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. இருந்தாலும் நமக்கு அதுக்கு பின்னாடி ஏதோ நம்மளுடைய அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் எனக்கு ஆல்ரெடி நடந்திருக்குப்பா, அப்படி தான் ஒருத்தான் பேசினா கடைசியில் பார்த்தா என்னாச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் இந்த டைமில் நடக்கும்போது அதெல்லாம் நம்ம எவ்வளோ தீர விசாரித்து சேர வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்க, ஒரு கோர்ஸ் எடுக்கும்போதும். ஸோ அது தான் வந்து நம்ம எப்படிலாம் அந்த உண்மையை பேசுகிறத வந்து நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. அடுத்த பாடல் வந்திருக்கு கொடி படத்துலேருந்து, சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் தனுஷ் அருண் ராஜா காமராஜ் மற்றும் ஆர் கே சுந்தர் இவங்களுடைய குரலில், தனுஷ் மற்றும் அருண் ராஜா காமராஜ் இவங்களுடைய வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 5:48 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பேசிகிட்டு இருக்கோம். பூந்தென்றலில் ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது உண்மைதான் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் எதெல்லாம் வச்சு தீர்மானிப்பீங்க, எதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் மாலை வணக்கம்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட வந்து என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்கலாம். அப்படியே ஒரு ரோலிங்கில் போனேன்னா, திருமலை இசை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அப்படி தான் சார், நான் யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு நம்பிடுறேன் சார். அப்படியா? ஓ ஆமாம், இருக்கும்ல இந்த பக்கம். அவனும் அப்படி தான் சொன்னான், அந்த மாதிரி நான் நம்பிடுறேன். நம்புற மாதிரியே சொல்கிறாங்க சார் இப்போல்லாம். அது எது உண்மை எது பொயின்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் பையன் தான் சொல்லுவான், அதிகமாக வந்து யார் பேசுறதையும் கேட்காத, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு. அது வந்து நல்ல விஷயந்தான், மனம் சொல்வதை கேட்டு இருந்தாலும் சில ஆலோசனைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய நேரங்களில். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், முருகன் பேசுறேன் சார், கேக்கினதுல இருந்து.
0: சொல்லுங்க முருகன் சார்.
1: உண்மை பேசுறது ஒரு அழகு வேணும் சார்.
0: ஒரு அழகு வேணுமா?
1: அந்த அழகை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார், உண்மை பேசுறது.
0: அழகு? ஓ, உண்மை பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும், அந்த அழகை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. இதுக்கு மேல பேசினா ஏதாவது குறுக்கு கேள்வி கேப்ப அப்படின்றீங்களா? முடிஞ்சு போச்சு அதோட, அதுக்கு மேல வந்து போய் எதுக்கு இதெல்லாம்? அதனால வந்து உண்மை பேசுவது அப்படின்றது வந்து என்ன அழகா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். கண்ணன் பி என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து எதிர்க்கிற பேசுறவரு உண்மை பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அது உண்மை பேசாரு அப்படின்ற பூந்தென்றல் நிகழ்ச்சியை வந்து எலாபரேட்டாக போட்டுட்ருக்காரு அவர் கொஞ்சம் விரிவாக. நீங்களும் சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஒருத்தவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்றத எதை வச்சு நம்புவீங்க? அவங்க பேச்சில் வந்து ஒரு ஒரு ஒரு போலித்தனம் இருக்காது, பேசும்போதே வந்து எல்லா வார்த்தையும் கொஞ்சம் நல்லா தானே இருக்குது கேட்கறதுக்கு. அப்படியே அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க பேசும்போதே தெரியும் எதனா வச்சு ஒன்றுன்னா, அது ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு. இல்லை வீட்டில் நம்ம சொல்லும் போதே அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலாம் எழுதி எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேலே எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, என்னடா கதை விட்றீங்க, நான்லாம் வந்து என்ன உங்கள் அப்பாவுக்கு அப்பானா பார்த்துக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பேசினாலும் வீட்டில் மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லும்போதே வந்து எங்கேனாச்சும் வந்து அந்த போகும்போது வந்து எதையா தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குற்றம் பண்ணவங்க, அந்த மாதிரி நாங்கள் எங்கே ஏதாச்சும் ஒரு தடயத்தை வச்சு மாட்டிப்போம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்லலாம். பாடல் வந்துட்டுருக்கு பாபா சேகல் மற்றும் பிரியா ஹேமேஷ் இவங்களோட குரலில். அலெக்ஸ் பாண்டியன் படத்துலேருந்து தேபி ஸ்ரீபிரசாதோட மியூசிக்கில் கருணாகரன் வரிகளில் பேட் பாய் பாடுறது வந்துட்டு கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

5:55 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் பூந்தண்டல். இன்றைக்கி நம்ம பூந்தண்டலில் பேசிகிட்டு இருக்கிறது ஒருத்தவங்க நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். அது இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் பேசுகிறோம். முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் இப்போ எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து வச்சோம்னா நமக்கு தோணுது வேணாம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் விட மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் பேசும்போது இவங்க உண்மை தான் பேசுகிறாங்களா? ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து ஒருத்தவங்க உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் எதை வச்சு தீர்மானிப்பீங்க, எதெல்லாம் பார்ப்பீங்க, இந்தந்த பராமீட்டர்லாம் அந்த ஒருத்தவர் சொன்னார் பார்த்துங்க, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குங்க. உண்மை பேசுகிறதுன்னு ஒரு உண்மை பேசுகிறது அழகு தான், அந்த அழகை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நண்பர்கள் லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வாழ்த்துக்களோட யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ நம்ம சொன்ன டாப்பிக்கு உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதை வச்சு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பீங்கன்றதான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் நன்றிகளோட, கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளோட, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததான் வந்து சுதாகர் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஜாலியாக பேசுகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்படியே 8 மணிக்கு செய்தி இருக்கை முடிஞ்சு நீ கூறினால மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்ன பண்ணும், ஸ்டேட் இண்டியா கேட்டுருங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நேரத்தில் பூந்தண்டரில் பேசிகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்றத எதை வச்சு தீர்மானிப்பீங்க அப்படின்றது தான் வித் பாரதி தமிழகம் 102.3. நான் ஆர்ஜி ஆனந்தா, மனங்கள் நின்றும் முழுமையான டம்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் நிறைவு படலாம். கும்கி படத்தில் வந்து பென்னிதயால் மற்றும் இமான் அவருடைய குரலில், இமான் அவருடைய மியூசிக்கில் எல்லா ஊரும் படத்தான் வந்துட்டு இருக்கு. யுகபாரதி வரிகளில் கேட்குறவங்க தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:44 இந்த மணித்துளியில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுவாமி ஐயப்பன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரியில், ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் சுவாமி ஐயப்பன் படத்திற்காக.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 6:16 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோடை மழை படத்திற்காக ஒலிக்கிறது.

0: சித்ராவின் குரலில் ஒலித்தது. புலவைப்பித்தனின் வரியில், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். 1986 வெளிவந்த கோடை மழை திரைப்படத்திற்காக. 6:11 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் அடுத்து ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து பாடலை கேட்டோம்.
1: இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் அடுத்து சௌபாகியவதி படத்திலிருந்து பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வரியில் எம் எஸ் ஞானமணி, இசையில் ஒலித்தது பாடல் சௌபாகியவதி படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 6:21 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆத்மா படத்திலிருந்து பாடல்.

டி என் சேஷகோபாலன் குரலில் வாலியின் வரியில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் ஆத்மா படத்திற்காக. ஆறு மணி 27 நிமிடம் 12 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து பாடல்.

0: எம் சவுந்தரராஜன், பி மாதுரி குழுவினர் குரல்களில் ஐயா சுவாமியின் வரியில் ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
3: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
2: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள்

0: நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் பாவூர்ச்சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர்ச்சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதே போல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர்

0: குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கார்படே இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 Don.
4: ஆறு மணி 40 நிமிடம் 40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இந்த வேளையிலிருந்து மாலை 7 மணி வரை நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் நாம் நினைச்சதை நோக்கி போவோம். ஆனால் சில நேரங்களில் அந்த பாதையில் சில சில இடைஞ்சல்கள் வரும், சில சில தடங்கல்கள் வரும். அதெல்லாம் நம்ம தாண்டி போவோம். ஆனால் எந்த பாதையில் போகிறோன்னே மறந்துடுற அளவுக்கு நம்ம போகலாம் சில நேரத்தில். அதே போல் தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறாங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் வேறு ஒன்று போகுது, வேறு பக்கம் போகுது, இல்லை வேறு ஒன்று நடக்குது அப்படின்றாங்க. என்ன நினைக்கிறாங்க, என்ன நடக்குது கேட்டுருவோம்.

தேவன் மஞ்சரி குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில டி இமானின் இனிய இசையில் அந்த இதமான பாடல் தலைநகரம் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 6:40 தொட்டுக்கொண்டிருக்கும் 46 நிமிடம் 46 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் வீட்டில் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன வாதம் விவாதம் மாதிரி போச்சு. பக்கத்தில் ஒரு பாவச்செடி முளைச்சிருந்து, பாகற்காய் செடி முளைச்சிருந்தது. அதை நான் சொன்னேன், வீட்டில் இருந்த பழைய பாகக்காயை வந்து வீணாக போன பாகக்காயை தூக்கி போட்டதுனால தான் அது முளைச்சிது அப்படின்னு நான் சொன்னேன். கடந்த வாரம் என்ன சொல்றது, ஏற்கனவே தூக்கி போட்டது, ஆனால் அந்த செடி இப்போ வந்து ஓரளவு முளைச்சிருந்தது. அது அவர் சொன்னார், இல்லை நான் வந்து விதையை போட்டு ஊனி வச்சேன் அதில் தான் முளைச்சதுன்னு அவர் சொல்ல, இல்லை இல்லை நான் தூக்கி போட்டது தான் முளைச்சது நான் சொல்ல. அது ரொம்ப நேரம் ஓடிச்சு. கடைசியில் யார் போட்டதால் முளைச்சது, யார் போட்டதால் அந்த செடி முளைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது வச்சு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சு டீம்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அது மேட்டர் இல்லை. இங்கே வந்து அதே போல் விவாதத்தோட வாதத்தோட போகிறாங்களா அப்படிலாம் கிடையாது, ஜாலியாக. ஆனால் இங்கே வந்து பாகக்காய் செடியை விதைக்க போகிறதில்லை, கீரை விதைக்க போகிறாங்க. கீரை எப்படி விளைஞ்சுதா, வந்துச்சா, எப்படி இருக்குது கேட்டுருவோம்.

0: り。
1: புஷ்பவனம் குப்புசுவாமி ரேஷ்மி குரல்களில் சங்கர் கணேஷ் அவங்களுடைய இணைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் திருப்பதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஆறு மணி 53:36 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த

இணையவழில் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில் என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் கருத்துக்களை போட்டு நிறைய பேர் முகநூலில் காத்துட்ருக்கிறீங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் மாலை வணக்கம் சொல்லி பக்தி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாலு கிருட்டினன் அவங்களும் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. திரையீசையில் வரக்கூடிய பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும் பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா அந்தி மாலை வணக்கம்னு ஆரம்பித்து கடைசியில் வந்து நன்றி எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. விளக்கேற்றும் நேரம் தேனிசை கானங்கள் காற்றோடு ராகங்கள் தேவாமிர்தம் கேட்டு போற்றி தொழுதும் வணங்கினோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணி போட்டிருக்கிறாங்க. கந்தன்வள்ளி எடப்பாளையம் சவுகார்பேட்டை அவங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கிறாங்க. மயிலை பட்டாபி அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. தூத்துக்குடிசி பாலசுப்ரமணியம் மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளோ கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களையும் படிச்சுட்டேன். இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சு செய்கிற விஷயங்களை விட தெரியாமல் செய்கிற விஷயங்கள் வந்து சூப்பராக ஹிட் ஆயிரும். அதாவது அது சமையலில் கூட கிளிக் ஆகும். எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சில நேரங்களில் இப்படி பண்ணுறதுக்கு போல் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வேறு யாராவது சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டு வந்திருப்போம், ஆனால் அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் அப்படி பண்ணாதனால அந்த விஷயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு யாராவது ஒருத்தரால் சொல்லப்படும் போது ஓஹோ நமக்கு அப்படியே புலவாங்கி தான் அடைவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு தான் தெரியும் அப்படி சொன்னதை நம்ம செய்யலை, மாற்றி செஞ்சிட்டோம், ஆனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நடந்துருச்சு. அதே தான் அங்கே தெரியாமல் நடந்த விஷயம் இங்கேயும் நடக்குது. எப்படி நடக்குது கேட்டுருவோம்.

ரஞ்சித் சுஜாதா குரல்களில் திரைவண்ணன் அவங்களுடைய வரியில் டி இமானினுடைய இசையில் அந்த பாடல் திருவிளையாடல் ஆரம்பப்படுறதுக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:25. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நேயர்களுடனான தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 கடக்கும் இந்த தருணத்துல நேயர்கள் நேர்முகம் மூலம் தங்கள் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. முதலாவதாக இணைந்திருப்பவர் வினாடி வினா ஆசிரியர் டி கே பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், உங்களுக்கும் ஆகாஷ்வாணிக்கும் உள்ள தொடர்பு என்ன?
3: வணக்கம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போது சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா, அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே ஓடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி

0: வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையா கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வந்து பசுமரு தாணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆடு, எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்றுன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போத்துலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours ஒரு வீட்டில் ஓடுனா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடும் ரேடியோ. மார்னிங் ஆரம்பிச்சு வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோலாம் அவ்வளவு கேட்க மாட்டேன். எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன், ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பார்க்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்க நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K kids தான். பட் என்னதான் நான் 2K kidsஆ இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எனக்கு விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11 o'clock வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து

0: மோர் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுனே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: வணக்கம், என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம வந்துட்டு குவிஸ், இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ ஜிஎஸ்டி பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
3: அனைவருக்கும் வணக்கம், என்னோட பெயர் விவேக், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடிக்கு மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அது எல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை, அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுபடுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர்களுடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென

0: தனித்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகினது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள் ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 நேயர்களுடனான தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000+ டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர் ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக

விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்

0: நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள் மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட் கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாதில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மீத் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don.
3: Don.
4: ஏழு மணி 25 15 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில் அடுத்து திரைக்கானத்தில் ஒரே ஒரு பாடல் நமக்காக காத்திருக்கிறது. ஒரு படத்தில் சிங்கம்புலி சொல்லுவார், நீ எல்லாம் தேன் முட்டையில் இருந்து தான் தேன் எடுப்பேன், நான் எல்லாம் கடலை முட்டையில் இருந்தே தேன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதாவது எந்த அளவுக்கு அவர் கெட்டிக்காரரு அப்படிங்கிறத அதில் நிரூபிக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். அதே தான் வரக்கூடிய பாடல்லையும் சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து பாடுறாங்க, பல்லு குத்துற குச்சியால் நீங்கள் விட்டால் நெல்லையே குத்தக்கூடிய கெட்டிக்காரங்க, பல்லு குத்துற குச்சி இத்தினோண்டு தான் இருக்கும், அதை வச்சு நெல் குத்த முடியுமான்னா ரொம்ப பெரிய கேள்வி, ஆனால் முடியும், அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. எந்த பாட்டு கேட்டுருவோம்.
5: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் என்

0: சீர்காழி சிவ சிதம்பரம் சொர்ணலதா குரல்களில் வாலியினுடைய வரியில ஏ ஆர் ரஹ்மானினுடைய இதமான இசையில ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இந்த வேளை 7:30 AM. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள முருகன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுறுசுறுப்புக்கு மிகவும் பொருத்தமான உயிரினம் எறும்பு. கிராமத்துல எப்பவும் பரபரப்பா இருக்கிறவரை பார்த்து அவர் எறும்பு மாதிரிங்க அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. குழுவா வாழும் உயிரினம் எறும்பு. தனித்தனியா இருக்காது. 6 கால்களை கொண்டது. தாவர இனம் தோன்றி பரவிய பின் உலகில் தோன்றியது இந்த எறும்பு. பூமியில 10,000 டிரில்லியன் எறும்புகள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் மதிப்பிட்டு இருக்காங்க. இது என்ன என்னவா முடியும்? ஒரு குத்து மதிப்பா சொல்றது தானே. வெப்ப மண்டல பகுதிகளில் தான் எறும்புகள் அதிகம் வாழ்கின்றன. எறும்புல 22,000 இனங்கள் இருக்கிறதா பூச்சியியல் துறை நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எறும்பின் சுறுசுறுப்பை தேனீக்கள் கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. தேனீக்களுக்கு இருப்பது போலவே நுட்பமான தொடர்பு திறன் எறும்புகளுக்கும் உண்டு. இவற்றின் உடலில் உள்ள ஒருவித ரசாயன கலவையால் குறிப்பிட்ட அளவு தூரத்தில் உள்ள உணவை கண்டறியும் சக எறும்புகளுக்கு இத்தகவலை பரிமாறும். முருகனையா, கடுமையான மழை வெள்ளத்தின் போது தண்ணீர்ல மூழ்காம இருக்க தன்னுடைய உடல் அமைப்பை பலவாறாக மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவை எறும்புகள். நெருப்பெரும்பு என்னும் வகை குழுவா இயங்கி தண்ணீர்ல மூழ்காம பார்த்து கொள்ளுமா. அவை ஒன்றாக பிணைந்து காற்று புகாத வண்ணம் மிதவை போன்ற அமைப்பை உருவாக்குமா. அதை படகு போல பயன்படுத்தி கொள்ளுமா. அந்த படகுல 1,000 எறும்புகள் அடுக்கடுக்கா பற்றி படர்ந்து தப்பும். சுள்ளெரும்புன்னு ஒரு வகை இருக்கு, அசைவ உண்ணி. இது சாமி எறும்புன்னு ஒண்ணு இருக்கு, இது சைவ உண்ணி. எறும்புகளை பத்தி உலகம் முழுக்க அசைவ உண்ணி எறும்புகள், சைவ உண்ணி எறும்புகள் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது முதுமொழி. அதாவது முயற்சியை தொடர்ந்து செய்வோருக்கு வெற்றி கிடைத்தே தீரும்ங்கிறதுக்காக சொன்ன முதுமொழி. எறும்புகளிடம் இருக்கும் சுறுசுறுப்பு தன்மை, ஒற்றுமை உணர்வை நாம கத்துக்கணும், கடைபிடிக்கணும். எறும்புகள் ஈரத்தன்மைக்காகத்தான் படையெடுத்து அங்கங்க வரிசை வரிசையா போய்கிட்டே இருக்கும். எங்க ஈரம் கிடைக்குதோ அங்க எறும்புகளை பார்க்கலாம். கோடை காலத்துல இந்த ஈரப்பதம் இல்லாமத்தான் மனித இனமும் நிறைய சிரமப்படுது. அதே போலத்தான் எறும்புகளும். முருகனையா, எறும்புகளுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் நம்மளை போல. அப்புறம் மற்ற பூச்சி இனங்களின் முட்டைகளையும் உண்ணக்கூடியவை. கருப்பு நிறத்துல இருக்கும் எறும்புகள் அல்லது தோட்டத்து எறும்புகள் நம்மை கடிக்காது, எந்த தொந்தரவும் செய்யாது. ஆனா பொதுவா எறும்புகள் பல இடங்களில் இருந்து வருபவை. கண்ட கண்ட கழிவுகள் மேலெல்லாம் உக்காந்துட்டு தான் வரும். நாம திறந்து வச்சிருக்கோம் உணவு பண்டங்கள் மேலையும் உக்காந்து நோய் நொடிகளை உண்டாக்குபவை அல்லது பரப்புபவை இந்த எறும்புகள். எந்த உயிரினமாயிருந்தாலும் சரி, அது வாழ்வதற்கேற்ற சூழல் நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா அவை வாழ்வதற்கு உரிய சூழலை தேடி வரும். இதற்கெல்லாம் அடிப்படை யாரு? யார் என்று கடுதாசியில் எழுதுபவர் உட்பட அனைத்து மனித இனமும் தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: 102.3 FM. வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

7:34 ஏழு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த மணித்துளியிலிருந்து இரவு 7:55 வரை அந்த மணித்துளி வரைக்கும் நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இன்னைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி பாட்டு இங்கேருந்து வரப்போகுது, பயணம் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க, அதில் தான் எனக்கு ஒரு ஜாலி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வரக்கூடிய பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விளையக்கூடிய அந்த இயற்கையான இருக்கக்கூடிய அந்த நெல் இருக்குது பாருங்கள், அதுதாங்க எங்கள் ஊரில் பெருமையாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நெல்லுமணி போல் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் இருக்குது அப்படின்றாங்க. என்னது நெல்லுமணி போல் பல் இருக்கா, என்ன பாட்டது கேட்டுருவோம். இது வந்து உங்களுக்கான ஹிண்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கோத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5-10 நிமிஷத்தில் எனக்கு வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க, முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டை கேட்டு மகிழ்வோம். முதல் பாடல் இப்போது

0: ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் கண்ணுபட போகுதையா படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:41 11 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இணைய வேலையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதல் பாட்டு கேட்டுட்டீங்க, அதில் நெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டைரெக்டாக நான் எந்த ஒரு குறிப்பையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பாட்டிலிருந்து நீங்களே தொடர்பு படுத்தி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வரக்கூடிய பாட்டில் சொல்கிறாங்க, பழசையெல்லாம் விட்டு தள்ளுப்பா, புது மனுஷனாக நம்ம பிறப்போம், ஏன்னா அதுதான் நல்லது. பழசை வாங்கி வாங்கி உள்ளுக்குள்ளே சேர்த்து சேர்த்து வச்சோம்னா பழசுலேயே தான் ஒட்டிக்கிட்டு இருப்போம், புதுசை நம்ம என்றைக்குமே அடைய முடியாது. அதனால் பழசெல்லாம் தூக்கி போட்டு ஒவ்வொரு நாளும் புது மனுஷனாக இருப்போம், வாங்க பழசெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க அப்படின்னு பாட்டு சொல்லுது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பாதையில் போகிறேன், நம்ம என்ன நம்ம நிகழ்ச்சி இப்போ எந்த பாட்டு பயணம் எந்த பாதையில் போகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே யேசுதாஸ் குரல்களில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் தளபதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 47 நிமிடம் 42 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: காலத்

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05 க்கு

0: 102.3 FM.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: 7:49:33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஓரளவு பிடிச்சிருப்பீங்க. பாட்டில் நான் வந்து பழசெல்லாம் தூக்கி போடுங்க, புதுசெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க, புதிய மனிதர்களாக மாறுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அச்சுவல்லும் பச்சரிசி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எந்திரத்தில் நம்மலாம் பெரும்பாலும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நிறைவு பாட்டும் நான் அதான் எடுத்து வச்சுருக்கேன், சொல்லிடுறேன் பாடலுக்கு முன்னாடி சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி முகநூலில் நண்பர்கள் கருத்து பதிவு போட்டு நிறைய பேர் காத்துட்ருக்கிறீங்க. தமிழரசன் தங்கவேலு அவங்க வந்து வேதாரண்யம் அங்கேருந்து தா தமிழரசன் வந்திருக்காங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சி அழகாக போயிட்டுருக்கு, பொங்கலை வச்சு படித்து எல்லோரும் உண்ணலான்னு சொல்லி அவர் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பர்வத வர்த்தினி அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி மூக்குத்தி முத்தழகு சூப்பருங்க அப்படின்ட்டுருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மூக்குத்தி முத்தழகு சூப்பர் பாட்டும் பயணத்தில் நல்லாயிருக்குன்றிருக்காங்க. கமலாவர்தன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன போச்சு இல்லையா அதில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இன்றைய பொன்மாலை வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோலை ரீஜா மனோகரன் அவங்க வந்து என் விருப்பம் நிகழ்ச்சி நல்லா போச்சு சூப்பராக இருக்குதே அப்படின்ற மாதிரி சோலை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியும் நாங்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஏற்கனவே வந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் இல்லையா, பக்தி மாலை டைம்லேயே அதை நம்ம படிச்சிட்டோம். அந்த கருத்துக்கள் தான் வந்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக என்ன பாடல் நமக்கு வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான், பொங்கல் டைமில் நம்ம என்னென்னலாம் பொருளை வச்சு பொங்கலை கொண்டாடுவோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். முதல்ல நெல் வந்திருக்கும், மூக்குத்தி முத்தழகில் நெல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்த பாட்டில் அச்சு வெள்ளம் பச்சரிசி அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது, என்ன பாட்டு, அதே தான் செங்கரும்பு. செங்கரும்பு இல்லாமல் நம்ம பொங்கல்லாம் பெரும்பாலும் கொண்டாடுவோம்னா ஓகே, ஒரு காலகட்டத்தில் கொண்டு எடுத்தோம், இப்போல்லாம் அது வந்து ஒரு இதாக மாறிடுச்சு. வீடியோ எடுத்து போடுறது அந்த மாதிரி கொண்டாட்டத்துக்குன்னே அதை கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால அதெல்லாம் இருந்தால் தான் கொண்டாட்டம் இனிமையாக இருக்கும், நிறைவு பெறும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதனால் இப்போ அந்த செங்கரும்பு தான் இப்போ வரப்போகுது பாட்டில். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இது தான்.

0: சிலம்பரசன் சுசித்ரா குரல்களில் அந்த பாடல் சிலம்பாட்டம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: லோகமான்ய பால கங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம், வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னானா அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா.
0: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை

0: விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: இனி இரவு 8 மணிக்கு தொடர்வது செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, மேலும் 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை ராயப்பேட்டையில் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை இன்று ஆய்வு செய்த அவர்

நிர்மாண பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் தனித் தேர்வர்கள் www.dge.en.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 6.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் அந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 8:07 ஆயிட்டுருக்கு. அந்த மறுபடியான இரவு வேளையில் நீ கோரினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கோரினால இனி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து நம்மளில் நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தாட்டியாச்சு இந்த டயலாகை நம்ம சொல்லிடுவோம், இல்லை நம்மக்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா டயலாக்னா நேரமே பத்த மாட்டேங்குது, எங்கே நேரம் இல்லை. ஓ, அதை செய்யலாம் செய்யலாம்னு நினச்சிட்டுங்க, இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிறேன், எங்கே ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குப்பா. அது ஒன்றும் என்னத்தை சொல்கிறது, நேரம் பத்த மாட்டேங்குது அப்படின்றது. நம்ம இந்த நேரம் இல்லை, நேரம் போதவில்லை அப்படின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்திகிட்டு இருக்குல்ல, அது உண்மையிலே அப்படி தான் இருக்கா, இல்லை வந்து அப்படிலாம் இல்லைப்பா, வேறு எதுலையாச்சும் ஒன்று காலையில் எழுந்திரிக்கிறது 8 மணிக்கு, அப்புறம் அவசர அவசரமாக பல் விளக்கணுமா விளக்கலையா, சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு ஆஃபீஸில் போய் தான் ஞாபகம் வருது. அப்படி நம்மளே வந்து அந்த நேரம் மேலாண்மையை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது இல்லையா? உண்மையிலே வேலைப்பள் அதிகமாக தான் இருக்கா, இல்லை நாம் அப்படி ஏற்படுத்திக்கிறோமா? ஆனால் அந்த நேரம் போதவில்லை அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அப்படி தான் இருக்கா, நேரம் பத்தாமல் தான் இருந்துகிட்ருக்குப்பா? எனக்குலாம் அப்படி தான் இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறேன், நைட்டு தூங்குறேன், ரிப்பீட்டு. காலையில் எழுந்திரிக்கிறேன், நைட்டு தூங்குறேன், ரிப்பீட்டு. நடுவில் சாப்பிட்டேனா சாப்பிட்லையா, நேரம் தவறி சாப்பிட்றது அப்படியா, இல்லை அந்த கவனச்சிதறல் நிறைய. இப்போ ஒரு ஃபோனை பார்த்துட்ருப்போம், சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகலாம், 10 நிமிஷம் கழிச்சு போகலாம்னு நினப்போம், பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நேரம் பத்தலன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கா? ஸோ நேரம் போதவில்லை அப்படின்ற இன்றைய சூழலில் கண்டிப்பாக உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, நேரம் பத்தலிங்க, நேரம் எங்கே இருக்குது, அதுக்கெலாம் நேரம் எங்கே இருக்குது, என்ன அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோமா, நீ போயிட்டு வாயா, நமக்கு ஒன்றும் நேரம் இந்த ஒன்றும் வாட்டப்படாதுன்னு நினைக்கிறேன், வேலை நிறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வேலை நேரம் இதெல்லாம் அப்படி தான் உண்மையிலே இன்றைக்கி சூழலில் இருந்துகிட்ருக்கோம், இல்லை வந்து நம்ம அப்படி ஏற்படுத்திக்கிறோமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கால் பண்ணி நீங்கள் பேசலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952 0853 2952 0853 2952 0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838987 1

0: 2838987171 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசுங்க. ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். நேயர்களுக்கு மீண்டும் வேண்டுகோள், தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய புது புது நேயர்கள் வந்து அவங்களும் வாய்ப்பெடுத்து கால் பேசும்போது தான் உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வேண்டுகோளோட நிகழ்ச்சியோட முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க. நேரம் போதவில்லை, நேரம் பத்தில், எங்கே நேரம் கிடைக்குது இப்படி நீ எப்படி ஒரு டைலாக் சுற்றி சுற்றி வந்தாலும் அது அப்படி தான் இருக்கா இல்லை வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிறோமா அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறோம்?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் போட்டு வந்தேன். புந்தமல்லிஜி
0: சொல்லுங்க. சொல்லுங்க போஜராஜ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: சொல்லுங்க. காலையில ஏந்திரிச்சா நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டா அந்த 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஏந்திரிச்சா மனசு நல்லா இருக்கு. அவங்க சொல்ல மாட்டாங்க
0: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: தயவுசெய்து ஒரு கவனச்சிதறல் ஏற்படுறதால அந்த நேரம் போதவில்லைன்ற ஒரு டயலாக் வந்துருது. இப்ப சொந்தக்காரங்க என்ன ஒரு போன் கூட பேச மாட்டேங்கிற, எங்க நேரம் இருக்கு பேசறதுக்கு?
3: சொல்ல வேண்டாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
4: வணக்கம் சார். நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க.
4: என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரம் அப்படிங்கறது இருக்கு சார்.
0: இருக்கு.
4: ஆனா நம்ம தான் நேரத்தை சரியா பயன்படுத்துறது இல்ல. எதுலயோ ஒண்ணுத்துல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நேர மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவற விட்டுறோம். அதனாலதான் எனக்கு நேரமே பத்தல அப்படின்னு சொல்றோம். அதை கரெக்டா எந்தெந்த சமயத்துல எப்படி பண்ணமோ கரெக்டா பண்ணோம்னா எல்லா விஷயத்திலயுமே நேரம் அப்படிங்கறது இருக்கும் இல்லைங்களா?
0: நேரம் மேலாண்மை பண்ணக்க தெரிஞ்சுக்கணும்.
4: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்ல இருக்காங்க சார், அவங்க கிட்ட எல்லாம் டிப்ஸ் கேட்டிருக்கேன் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு. அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார், அதை நான் ஃபாலோ பண்றேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நேரம் மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எதுவுமே வந்து நம்ம வந்து படிக்கும்போது ஆஹா ஓஹோ என்னென்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் டைலாக் பேசும்போது நமக்கு எப்படியே அப்படியே ரச்சகன் படத்தில் வர பிஜிஎம் மாதிரிலாம் எப்படியோ ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்க இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷமே இப்போ நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு வாரம் கழிச்சு இது அப்படியே கொஞ்சம் அப்படியே சரி அடுத்த வருஷம் எடுத்துக்கலாமா என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது ஏன் அப்படி இருக்குது? உண்மையிலே அப்படி தான் இருக்கா இல்லை கவனச்சிதறல் ஏற்படுதா இல்லை நம்மளாம் ஏற்படுத்திக்கிறதா இல்லை இல்லை நிறைய வேலை இப்போலாம் இருக்குப்பா அப்படின்றீங்களா? சொல்லுங்கள். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
0: வணக்கம்.
5: சிவா பேசுறேன். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சோபா பேசுறேன்.
0: சோபா, சொல்லுங்க. சோபா மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
5: இங்க பெருங்களத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: பெருங்களத்தூர். சொல்லுங்க சோபா மேம்.
5: இப்போ டைம் வந்து இந்த செல்லுலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து முடியல சார், செல்ல பக்கத்துலயே டைம் போயிருந்த பார்த்தா ரொம்ப இதாயிருக்கு. கொஞ்சம் எங்கேயாவது வெளியில எல்லாம் போயிட்டு வந்தா டைம் கீப் அப் பண்ண முடியல சார்.
0: இவ்வளவுதான்
5: ட்ரை பண்ணாலும் முடியல. அது இந்த சம்மர் அந்த விண்டர் சீசன் எல்லாம் வந்துச்சுன்னா சுத்தம் சார். அது இப்போ செல்லுன்னு வந்து அந்த யூடியூப் அந்த மீன்ஸ் அது இது பாக்குறோம் இல்லையா, டிவி பாக்கறத விட செல்லு பாக்குறது அதிகமாயிடுச்சு சார். இப்போ என்னால எல்லாம் முடியல சார்.

0: நாளைக்கு
1: இந்த வருஷமே பாதி ஓடிடும்.
0: எனக்கு
1: எப்படி நேரம் ஓடிட்டே இருக்கு, பாட்டு வந்துட்டு இருக்கு, அவை சண்முகி படுத்துருக்கு, தேவாவோட இசையில வாலியோட வரிகள்ல பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்ல வேலை மேலே வேலை மேலே வேலை மேலே அவை சண்முகி வந்துடுறது கேட்டு இணைந்திருக்கிறது. உத்பா தமிழகம் 102.3.
2: அவை சண்முகி.

0: சூப்பர். அதான் உங்களுடைய தனிப்பட்ட
1: விஷயம் சார், அதே மாதிரி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் சார்.
0: ஃபாலோ பண்ணணும். வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்
2: சார். ஆனந்த் சாருக்கு அன்பு நன்றிகள் சார். சார் சார்
0: சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் போதும் சொல்லாடல் உங்கள்ட்ட பயன்படுத்திருப்பாங்க, நீங்க பயன்படுத்திருக்கலாம், அது அப்படிதான் இருக்கா இல்ல வேற எதனாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா இல்ல நம்மளே ஏற்படுத்திக்கிறோமா?
2: இல்ல சார், அவங்க அறிவன்மையினால
0: சொல்லுங்க.
3: சார் ஒரு நேரத்தை ஒரு கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணும் சார். நமக்கு ஒப்பீனியன் நமக்கு வேலை நடக்கணும், நம்மளுடைய நேரம் சக்சஸ் ஆன ஒர்க்கு சக்சஸ் ஆனா அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதா என்னுடைய ஒப்பீனியன் சார். கண்டிப்பா நேரம் பண்ணிச்சலாக்கிப்பாங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு வந்து நேரம் வந்து
3: காலங்கள் வந்து நேரங்கள் வந்து வரவே வராது. இந்த தருணம் இந்த நிமிடம் இந்த நொடி பொழுது தான் உண்மையானது. அப்படி இருக்க தருணங்கள்ல அந்த நிமிஷத்தை இந்த நொடி பொழுதையும் வீணாக்கவே கூடாது சார்.
0: அதெல்லாம் ஓகே தான், வீணாக்கவே கூடாது. ஆனால் உங்களுக்கு வந்து எதுப்பயுமே நேரம் பத்தில நேரம் போதில் அப்படின்ற சொல்லாடல்கள்லாம் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க, கரெக்டா?
3: நேரம் பத்தலையும் அந்த நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டோம்
0: முடிச்சிருவீங்க.
3: நம்ம முடிச்சிடணும் சார், அதான் பெர்ஃபெக்டான ஒரு
0: 7:30 7:30 முடிச்சிடணும்.
3: அந்த 5:30 ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். அந்த 5:30 கண்டிப்பா 5:00 எழுந்திரிச்சாங்கன்னா அந்த நேரமே வேண்டியதே இல்லை. அந்த டைமுக்குள்ள நம்ம எல்லாமே ப்ராப்பரா முடிச்சு காட்டலாங்கிறத நம்மளுடைய மனதிலேயே ஒரு ஒரு எண்ணங்கள்லயும்
0: மனதில் உறுதி வேண்டும்.
3: மனதில் உறுதி வேண்டும்.
0: பட டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
3: என்ன மன நம்முடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் சார் வாழ்க்கை.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி சார். சொல்லுங்க கணபதி சார், கேக்குது நீங்க பேசுறது, பேசுங்க.
1: நேரம் பத்தாது சார்.
0: நேரம் பத்த மாட்டேங்குது.
1: சாயங்கோடு வந்தேன். வண்டி நடக்கு நிக்குது.
0: மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட இந்த நேரத்துல வந்து யாரெல்லாம் கமெண்ட் வந்து நம்ம கேட்ட ஒரு கேள்விக்கோ இல்லை விஷயத்துக்கோ பதில் சொல்லியிருக்கீங்கன்றத பார்க்கலாம். மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேடியோ கேட்குறோம் சார், ஆனால் எப்போ பார்த்தாலும் ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்து அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறது கிடையாது. நமக்குன்னு ஒரு சைடில் வேலை போயிட்டுருக்கோம்ல, இப்போ மெக்கானிக் ஷாப், மளிகை கடை, இல்லை அவங்க வேறு எதனாச்சும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்ருக்கலாம். அந்த வேலை அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ரேடியோவை கேட்டுட்ருப்போம். அதனால் வந்து நேரம் பத்தல அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. வேலை நேரத்தில் எது எது இந்தந்த நேரத்தில் 8 மணி நேரம் வேலை செய்யணுன்னா அந்த நேரம் கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு நேரம் பத்தலங்கிறது எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மயிலை பட்டாபி. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம் கீப் அப் பண்ணுவேன் அப்படின்னு இங்கிலீஷை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணியிருக்காரு. டைம் கீ அப் அப்படி போட்டிருக்காரு. ஸோ டைம் கீப் அப் பண்ணுவேன் சார், அதனால் எனக்கு எல்லாமே நேரத்துக்கு முன்பிட்டு நான் எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார், நான் நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வித் பாரத் தமிழகம். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேஸ்புக்கில் நேரம் பத்தலை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறது சார், அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம மேலே இருக்கிற அதீத நம்பிக்கை, நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல. இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு நினப்போம் இல்லையா? அந்த 10 நிமிஷத்துலாம் ஏதாவது பஞ்சர் ஆகும், பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் வண்டி. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 10-15 நிமிஷம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிடுறது நல்லது. ஆனால் அதனால் நம்மளே ஏற்படுத்திக்கிற விஷயம் தான் நேரம் பத்தலை அப்படின்றது. அதுவெல்லாம் ஏற்படுத்துறது கிடையாது, அந்த சூழல் அமைக்கிறது கிடையாது, நாம தான் அந்த சூழல் அமைச்சுக்கிறோன்ற மாதிரி பிரபாகரன் வந்து சொல்லியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டே பிரச்சனை பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
4: ஆ என்ன பண்ணுறேன், நான் டைம்ல நினைக்க மாட்டேங்க, எப்பவுமே கரெக்டாக 5 மணிக்கு தெரியுமா 6 மணிக்கு கடை தந்துடுவேன். என்னோட வேலை வாக்கிங் போவேன், வாக்கிங் போட்டு கிடச்சி அந்த 6 மணி டைம் எப்பவுமே கீப் பண்ணும், எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு அந்த நேரம் இதெல்லாம் தவறுதல் எனக்கு கிடையாதுங்க.
0: நேரம் தவறுதல் கிடையாது, நேரம் பத்துல நேரமே போதும்.
4: நேரம் பத்துல சொல்ல மாட்டேன் எனக்கு, எப்ப நம்ம நம்ம தான் நேரம் பத்துலன்னு சொல்லிட்டு நம்ம தான் காரணம். அதனால நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எப்பவுமே கரெக்டா கம்பெனி எடுத்து அந்த டைமுக்கு பிரச்சனை இல்லைங்க.
0: முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா?

0: ஆமா ஆமா, நம்ம எப்பயுமே எங்க போனாலும் ஒரு 5 நிமிஷம் முன்னே போயிடுவேன். ஆனா அவங்களை மத்தவங்க நம்ம சொல்லக்கூடாதுங்களா? அதனால
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேசம் படத்துல இருந்து சபேஷ் அவருடைய குரல்ல பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம் தேவா அவருடைய இசையில.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
3: குன்றத்துலதான்
4: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
2: உன்னை
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை

0: பிடிச்சம் டீல் அடிங்க.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் கால

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: 8:33 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நீ கோரினால் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேரம் பத்தில், நேரம் போதில், எங்கே நேரம் இருக்குது இப்படின்ற சொல்லாடல்கள் வந்து எங்கே சுற்றி எங்கனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்கப்பா இதுக்கெலாம் நேரம் பத்துது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த நேரம் பத்தில், நேரம் போதில், வீட்டில் ஏதாச்சும் ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை பார்த்தோன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எங்கே நேரம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நானும் ஒரு மாதமாக இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும், டேங்க் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எங்கப்பா நேரம் இருக்குது, ஏதா ஒரு வேலை வந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அப்படி நேரம் பத்தில், நேரம் போதவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் உண்மையிலே அப்படி தான் இருக்கா, உங்களுடைய கருத்து அதில் என்ன அப்படின்றத விபத் பாரத் தமிழ் 102.3 ஃபோன் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படி நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படி நம்பருக்கும் கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழ் 102.3 அப்படின்ற மோனோல் பக்கத்தில் பதில் சொல்லலாம். கமெண்ட்டாக இன்றைக்கி டேட்டில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
2: வணக்கம், திருமழிசை குண்டு மேடு விஸ்வநாதன்.
1: சொல்லுங்கள் விஸ்வநாதன் சார்.
2: எனக்கு டைம் கரெக்டாக தான் இருக்குது.
1: 8:34 ஆகுதா?
2: ஆமா.
1: சரி,
2: இருந்தாலும் அந்த தூங்குற நேரத்தில் என்ன பண்றாங்க, நல்லா சூடா ஓனவங்க சப்பாத்தி மாவை பேசிட்டு கொடுன்றாங்க.
1: சரி,
2: என்ன பண்றது, அதுல டைம் கொஞ்சம் ஓடி போடுது, அதுக்காக என்ன டைம் வேஸ்டா வச்சுக்க முடியும்.
1: மாவை பேசவே சொல்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது?
2: மாவை பேசிட்டு கிட்டாதான் சுட சுட சாப்பிட முடியும், பூரியோ சப்பாத்தியோ
1: இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட
2: வேண்டிதான்.
1: வணக்கம் வித் பார் தமிழ்.
3: வணக்கங்க, முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க முருகன் சார்.
3: இப்போ டைம் நம்ம கேட்ச் பண்ணி கரெக்டா கேட்ச் கீப் பண்றோம் சார், ஆனா மத்தவங்களால அந்த டைம் வேஸ்ட் ஆகுறது என்ன செய்ய முடியும் சார்? நேற்று வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேன் சார், டைம் கேட்ச் பண்ணி திருப்பி போறேன். ஓகேங்களா? வந்து அரியர் போறதுக்குள்ள 1 hour வயசு ஆயிடுச்சு, என்ன தெரியும் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? மத்தவங்களால டைம் வேஸ்ட் ஆகுறது மனசு கஷ்டமாகும் சார்.
1: ரொம்ப மத்தவங்களாலேயும் வேஸ்ட் ஆகுது அப்படின்றாரு. வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார், கேட்க தாமரை ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
4: டைம் நிறைய இருக்கு சார், டைம் பத்தலன்றது அதை ஏத்துக்க முடியாது சார்.
1: ஏத்துக்க முடியாது.
4: ஆமா சார்,
1: அது ராஜசேகர்ட்ட அது வேலைக்கு ஆகாது. சீர்காழியிலேருந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. காட்டுப்பாக்கம் ஆண்டனிராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நிதானமான மனநிலையில இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து அப்படியே எப்படி தும்ப விட்டு வாழ பிடிக்குதுன்னு அது வந்து ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டா பொறுமையா நின்று நிதானமா செய்யலாம். அது கடைசி 10 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா அங்கங்கே பதட்டமாயிடுது நமக்கு. அதனால் ஒரு நிதானமான மனநிலையோடு அதை படிக்கும்போது எவ்வளோ நிதானமாக படிக்கணும் பார்த்தீங்களா, நிதானமான மனநிலையோடு செயல்பட்டால் நேரம்லாம் கொஞ்சம் போதுமானதாக தான் சார் இருக்குது. இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் அப்படின்ட்டு இருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், இறங்கிருந்து பேசுகிறீங்க.
5: ஹலோ, நான் பெரம்பூர்லேருந்து அனுஷ்கா பேசுகிறேன்.
1: அனுஷியா?
5: ஆமாங்க சார்.
1: சொல்லுங்க அனுஷியா. மேம்
5: சார், சார் இப்போ அந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன், சில பேர் நேரம் பத்தலன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது இவ்வளவுதான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அலர்ட் பண்ணி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை

0: பிடிக்கிறதுக்கு பார்க்கணும். இல்ல இது வந்து லேட்டா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த வேலையை வந்து மறுநாள் கூட வச்சுக்கலாம். சில பேர் இந்த வரைமுறை இல்லாம முன் வேலையை பின் பேல் செஞ்சு பின் வேலை பின் செஞ்சு அப்புறம் நேரம் பத்தலன்னு வச்சு அது கவலைப்பட்டு எல்லாரும் திட்டு வாங்கி இதெல்லாம் முடிஞ்சு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா எவ்வளவு எப்படி இருந்தாலும் செஞ்சிடணும் சார்.
1: இப்ப உங்களுக்கு நீங்க திட்டமிட்டுப்பீங்க இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு?
0: ஆமா சார், இவ்வளவுதான் இந்த வேலை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குற நேரத்தை குறைச்சிட்டு இல்ல வெளியே போற நேரத்தை குறைச்சிட்டு அதை முடிச்சிடணும்
1: வேலையை தள்ளி போடக்கூடாது, ஒண்ணு சேர்ந்துடும் அது பின்னாடி.
0: ஆமா, அது எல்லா விஷயத்திலயும் சார், குழந்தைங்க வளர்க்கறதுக்கு வந்து எல்லாம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு சொன்னோம்னா
1: கிடைக்குதான்னு பசங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, வேதாரண்யத்திலிருந்து நேரத்தை முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தும் போது நேர்த்தியாகவும் எந்த செயலையும் முடிக்கலாம். ஓகே தான், நமக்கும் தெரியும் சரியா செய்யணும் முறையா செய்யணும். உங்களுக்கு அந்த நேரம் கரெக்டா போதுமானதா இருக்கா? உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன் தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் மீத்பார் தமிழகம்.
2: ஆனந்த் சார், இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலம் ரியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க மந்திரபதி சார்.
2: சைனீஸ் கோல்டு ஏன்னா டைம் வந்து நாம தான் வந்து உருவாக்கிக்கிட்டு பாருங்க. அதாவது சோம்பல் தானே மனிதனின் முதல் எதிரி. நம்ம வந்து காலையில வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி டேங்க் கிளீன் பண்ணல அது பண்ணல இது பண்ணல சொல்லிட்டு நம்ம அலா அங்கலாச்சிக்கிறத விட காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சா நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை செய்யறது டைம் இஸ் நிறைய நேரம் நிறைய இருக்கு. நமக்காக காத்தி இருக்காது, நாம தான் காலத்தை நம்ம கையில அமைச்சு கொள்ள வேண்டும்.
1: இந்த கேப்ல ஒரு மூணு நாள் பஞ்ச போட்டீங்களே சார், டைம் இஸ் கோல்டு, நேரம் காத்திருக்காது, வேற எதுவும் இருக்கா?
2: ஆமா, காலங்கள் நமக்காக காத்து,
1: காலங்கள் ஓடும் வயதாக கூடும்,
2: காலம் நம் கையில்,
1: நம் கையிலா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு,
2: நன்றி, வணக்கம்.
1: வீரராகவன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரம் நம்மை நோக்கி நகர வேண்டும் தவிர நேரத்தின் மீது பழி சுமர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மீது நம்மதில் நம்பிக்கை வைக்கணும். நேரத்தை நம்மகிட்ட இழுத்துட்டு வரணும், நம்ம நேரத்தை நோக்கி ஓடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் வந்து எதை செய்யணுமோ அதை விருப்பப்படி முறைப்படி செய்வதற்கு முயல்வேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்லேருந்து வீரராகவன் கமெண்ட் பண்ணுறேன். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு கேட்கலாம். வணக்கம் இது பார்த்த தமிழகம்.
3: வணக்கம் சார், பெருமாள் பட்டன் ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஜெயலட்சுமி மேம்.
3: நான் ரேடியோ கேட்கல, என்ன டாபிக்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நேரம் பத்தல அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்மள நிறைய பேர் இப்ப சொல்றோம் இல்லையா?
3: ஆமாங்க சார்.
1: இதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, அதுக்கு நேரம் பத்த
3: மாட்டேங்குதுன்னு.
1: அது அப்படிதான் இருக்கா உண்மையிலேயே? நேரம் பத்தாம தான் இருக்கா இல்ல அப்படிலாம் இல்ல, நேரம் எல்லாம் போதுமானதான் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன?
3: நேரம் எல்லாம் போதும் சார், எதுவுமே பிளான் பண்ணி செஞ்சா நேரம் எல்லாம் போதும்.
1: எங்க பிளான் பண்ண முடியுது அப்படின்றீங்களா?
3: அப்படி இல்ல, பண்றவங்க பண்றாங்க.
1: நீங்க பண்றீங்களா?
3: நான் பண்றேன் சார்.
1: அவ்வளவுதான் உங்களுடைய தனிப்பட்டது. நான் நீங்க நேரத்தை வந்து கரெக்டா பண்ணிடுவீங்க, அப்படி போதுல பத்துல எல்லாம் சொல்ல மாட்டீங்க.
3: இல்லைங்க சார், அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க சார்.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு,
3: நன்றி சார்.
1: பாட்டு வந்துட்டு இருக்கு, புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சுனலதா அவங்களுடைய குரலில், எதிரும் புதிரும் படத்திலிருந்து வைரமுத்து அவருடைய வரிகளை, வித்யாசாகரோட மியூசிக்கில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் வந்துட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 8:45 ஆகிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3 இன்னைக்கு ஒரு நாள் கேட்டு இருக்கோம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார், நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
1: அதாவது நான் டைம் நிறைய வேஸ்ட் பண்றேன் சார். டைம் நான் வந்து டைம் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு தான் கஷ்டப்பட்டு சொல்லுவேன், எனக்கு டைம் இல்லை தைக்கிறதுக்குன்னு சொல்லுவேன். அதாவது முள்ள ஏத்திக்கிட்டேன்னு சொல்லாம முள்ளு குத்திச்சுன்னு முள்ளு மேல பழி போடக்கூடாது.
0: சினிமா டாலாகே வைக்கலாமே சார்.
1: அதாவது பாத்தீங்கன்னா காலம் பொன் போன்றதுங்கிறாங்க. ஒரு கிராம் தங்கம் மாதிரி ஒரு நிமிஷம், நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வயது வந்து கூடிக்கொண்டே இருக்குது அப்படின்னு நம்ம மனசுல இன்னைக்கு ஒரு நிமிஷம் போச்சுன்னா நமக்கு ஒரு வயசு கூடுது, ஆயுள் குறையுது. அதை

0: டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதான் எனக்கு அது புரியுது. நான் வந்து இந்த செல்போனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுல நோண்டி டைம் அந்த டைமுக்கு மரியாதை நம்ம போனதே அந்த செல்போனால தான்.
1: கவனச்சிதறல் ஏற்பட்டுருது.
0: கேக்கல
1: ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அழகாக சொன்னார். உண்மையை பார்த்தீங்களா, கவனச்சிதறல் எனக்கு ஏற்படுது, எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதே தான் கந்தன் வள்ளி சொல்லியிருக்கிறாரு. என்ன சார் பண்ணுறது, நான் இப்போ ஓடுறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நேரம் பத்த மாட்டேங்குது, தான் என்ன பண்ணுறது. ஆனால் தினம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம், ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கும், ஆனால் அது பத்தாமல் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒன்றும் பதில் இல்லாண்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்கள் ரியாஸ். வணக்கம்.
2: நேரம் வந்து பத்தல சார்.
1: பத்தல?
2: ஆமா.
1: ஓகே, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா பேசலாம்.
2: சரிங்க, வெளியே வந்துட்டேன்.
1: சொல்லுங்க, நேரம் வந்து பத்த மணிக்கு உங்களுக்கு?
2: ஆமா, பத்த மணிக்கு.
1: ஏன் பத்த மணிக்குனா வேலை அதிகமா இருக்கு, வேலை இப்போ அதிகமா இருக்கா?
2: ஆமா, நைட் போறோம், மணி 12:00 படுக்கோம். திருப்பி காலையில 6 மணி 7 மணிக்கு வந்துக்கிறோம், திருப்பி வந்து வரோம், இதே தான்
1: ரிப்பீட்.
3: நடராஜன்
1: சார்,
3: நேரம் நாம தான் சார் எடுத்துக்கணும். நம்ம மனசுல வரையறுத்துட்டோம்னா இந்த நேரத்தை இதை செய்யலாம், முடிக்கலாம்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுதி வந்துட்டு அதை நம்ம செய்து முடிச்சிடலாம். நேரம் இல்லை என்பதெல்லாம் கிடையாது,
1: அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதுதான் சார். இப்ப சொன்னாங்களா முன்னாடி பொன்ராஜ் ஒரு காலர், அதெல்லாம் எனக்கு தெரியுதுதான். ஆனா எப்படிதான் நேரம் வந்து எனக்கு அவங்க கவனிச்சதுல எங்கேயாச்சும் ஏற்பட்டு போயிடுது அப்படின்றாருல. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆனா நேரம்லாம் பத்துது கரெக்டா, நீங்க மெயின்டைன் மேனேஜ் பண்றீங்க.
3: நன்றி.
1: ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் சார் எனக்கும் நேரம் பத்த மாட்டேங்குது, பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு போடணும், சமையல் செய்யணும், அப்புறம் விருந்தினர் அக்கம் பக்கம் அவங்கள ஒரு பக்கம் சமாளிக்கணும், எதனாச்சும் வந்து காசிப் சொல்லுவாங்க, நாமளும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஊங்கொட்டணும், அப்புறம் தேவாரம் திருவாசகம் படிக்கணும், பேரனை சமாளிக்கணும், அடேங்கப்பா இது எப்படி இருக்குன்னா முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளம் அப்படி மூச்சு விடுற மாதிரியே கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நேரம் பத்த மாட்டேங்குது தான், அது என்ன பண்ணுறது, இன்னும் நிறைய வேலைலாம் செய்யணும் சார். சரி, நான் இப்போ சமையல் செய்யணும் கிளம்புறேன்னு சொல்லி கமெண்ட்டை போட்டு கிளம்பிட்டாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேர மேலாண்மை வந்து என்ன தான் திட்டம் வகுத்து செயல்பட்டாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் நான் போடுற திட்டத்தை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வீணாக்கி விட்டுறாங்க சார். ஸோ முதல்ல வந்து இந்த நண்பர்கள் உறவினர்கள் நல்லா தான் பையன், நம்ம எல்லாமே நம்ம பையன் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் நம்ம எதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம், சரி வாங்க அப்படி போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் அப்படிம்பாங்க, நம்ம வேணாம்னு நினைப்போம், சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க வார்த்தையை தட்டப்படாதுன்னு போகணுன்னு வச்சிங்களேன் சார், இங்கே அப்படியே நின்றோம், அப்புறம் நான் கடை கடை கடைன்னு செய்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் இந்த மாதிரி என்ன தான் நான் பிளான் போட்டாலும் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களோ சில பேர நேரங்களில் என்னுடைய திட்டம் வீணாக போகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பாட்டு வந்துட்டுருக்கு தேவாவருடைய இசையில், அவருடைய குரலில், கண்ணெதிரே தொண்டர் நாள் படத்துலேருந்து சலோமியா பாட வந்துட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:55 ஆகிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், ராவடியிலேருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்கள் பாஸ்கரன் சார்.
1: சார், வேலை செய்யும் போது மணியே பார்க்கறதில்ல சார்.
0: பார்க்கறதே இல்லை, அதனால நேரம்
1: யாராவது வரவங்க சொன்னா தான் டைம் உள்ளாச்சான்னு
0: தெரியும். உள்ளாச்சா, கிளம்பிப்போ மணியே டைப் போச்சு, இன்னும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நேரத்தை பார்த்தா தானே பார்த்தீங்கன்னா, அவர் நேரம் பத்தலன்றான். நமக்கு நேரம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக அந்த வேலையில் துபுக்கடின்னு குதித்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பிடிச்ச வேலை செய்யும் போது நமக்கு நேரம் ஓடுறதே தெரியாது அப்படி சொல்லுவோம். அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் காலையில் போகும்போது வந்து 10 மணிக்கு அப்படியே போவோம். ஆனால் அந்த ஒரு 6 மணி 5:30, 6, 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் முடியுதுன்னா 6:50 அப்படியே நமக்கு வந்து பல்ல கடிச்சிட்டு என்னடா 10 நிமிஷம் உள்ள நேரம்

0: போது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. வணக்கம் வித் பாரத மழகம். ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணிட்டு வச்சு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது நல்லா கேட்கும். வணக்கம் வித் பாரத மழகம். சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
1: சார், டைம் வந்து நம்ம இத்தனை மணி நேரம் தெரிஞ்சுக்கிறோம் சார், அதனால டைம் பார்த்து பண்ணலாம். ஆனா வேலை எப்ப முடியும்னு தெரியல சார்,
0: தெரிய மாட்டேங்குது.
1: ஐயோ, நேரத்துல ஒரு மணி தாண்டி போச்சு சார்,
0: தாண்டி போச்சு.
1: அதனால அது காலைல 6 மணிக்கு எந்திக்கமா, நைட்டு 1 மணி ஆகி போதா, திருப்பி காலைல எந்திரிச்சு கடை தொடங்க. அந்த மாதிரி வேலையை நம்ம தள்ளி போடுறதுக்கே முடியாது, மணியை கூட தள்ளி போடலாம் போல, போனா
0: போகுதுன்ட்டு.
1: அந்த அளவுக்கு வேலை இருக்கிறதுனால நம்ம மணி பாக்குறதுல உங்க ரேடியோ மூலியமா தான் மணியை கேட்டுக்கிறது. எங்க கடையில இது அலாரம் கிடையாது.
0: அலாரத்துக்கு பதில நீங்க ஆர்ஜிஎஸ் தான் யூஸ் பண்றீங்க.
1: 9 மணி ஆச்சா, ஓ பொன்னியின் செல்வங்க, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு.
0: அப்படி போயிட்டு இருக்கு,
1: வேலை போய்கிட்டு
0: நண்பர்கள் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத தமிழ்ஃபம். ரேடியோ வால்யூம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, பல தாட்டி நாங்க சொல்றோங்க. என்ன ஒரு பாட்டாவே வருது. வணக்கம்
2: நண்பருக்கு, இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: சூப்பரா இருக்குது சார், நேரமே போக மாட்டேங்குது சார்.
0: போக மாட்டேங்குதா உங்களுக்கு?
2: எப்பதான் போவனு டைம் பார்த்துன்னே இருப்போம் சார். நான் செக்யூரிட்டி வேலை பாக்குறோம்,
0: எனக்கு நேரமே போக முடியுது, வந்து உக்காந்தா 10 மணி நேரம் எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. சூப்பர். நிறைய நேரர்கள் கால் பண்ணி உங்களுக்கான உங்களுடைய கருத்தை, உங்களுடைய உங்களுக்கு தோன்ற விஷயங்களை, உங்களுடைய பார்வையை வந்து அழகாக கால் பண்ணி சொன்னீங்க. இந்த நேரத்தில் வித் பாரத தமிழ் 102.3 கால் பண்ணி பேசின நல்ல உள்ளங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸு லைக்ஸு எமோஜிஸ் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், வித் பாரத தமிழ் 102.3 கேட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோட. எங்கேயும் போயிட போகிறதில்ல, அடுத்ததாக வந்து பொன்னியின் செல்வங்கள் தொடர்ந்து இனிய பொன்னிலாவே, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இதெல்லாமே தொடர்ச்சியாக 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணும், ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கணும். விபத் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க. நீ கூறி நல்லா பேசிகிட்டு இருந்தோம், நேரம் போதலை பத்தில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சொன்னது என்னென்னா, கவனச்சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன், குறிப்பாக வந்து இந்த ஃபோன். நம்ம ஆமாம், யோசிச்சு பார்த்தோன்னா அந்த ஃபோன்ஸில் வந்து நமக்கு தேவையான ஏதோ ஒன்றை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு உள்ளே போனாலுமே ஒரு 10-15 நிமிஷம் தான் நமக்கு தேவையானதை பார்ப்போம், அதோட நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது சஜஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி கிளிக்கு கிளிக்கு கிளிக்கு கிளிக்காக போனோன்னு வச்சிங்களேன், முடிஞ்சிடும் 2 மணி நேரம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல்களை வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறேன். அது எல்லாருக்கும், நான் எல்லாருக்குமே தான் பேசிகிட்ருக்கிறது, நான் உட்பட எல்லாருக்கும் அந்த கவனச்சது இருந்துகிட்ருக்கு. அது கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்படின்ற சின்ன விஷயத்தோடு இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். கேட்டிருந்தீங்க நீ கூறினால் வித் பாரதி தமிழகம் 102.3, நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறர் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி, வித் பாரதி தமிழகம் 102.3. இணைந்த நேரத்தில் கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: மனைவியை சந்திப்பதற்கு என்ன யுக்தி, எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை, ஒரு உத்தியை கையாண்டான். கையாண்டு குதிரை மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ ஆபத்து என்று சொல்லி தடால் என்று கீழே விழுந்து, அதற்கு பிறகு இந்த அமளியைக் கண்டு வீரர்கள் கொல்லென்று சிரிக்க மதுராந்தகத்தேவர் அவனை அழைத்து வரும்படி பணிக்கின்றார். பணித்துவிட்டு அவர், அப்பனே நீ யார் என்று இளவரசர் கேட்டார். நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன். என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து. வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார்.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாக சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான்.
0: இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா?
1: பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை.
0: என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா, உண்மையை சொல்.
1: நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன், அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
0: ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர்.
1: இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்லி முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார்.
0: என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார்.
1: ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன்.
0: நான் யாரைப் போல இருக்கிறேன்?
1: இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள் தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன்
0: குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயாக்கும்.
1: ஆமையா,
0: என்ன தெரிந்து கொண்டாய்?
1: தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன். மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கிய போது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் தொனியிலிருந்தும் தெரிந்தது,
0: நீ சுத்த போக்கிரி. உன்னை
1: இளவரசரே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன், பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
0: அப்படியானால் சொல், சீக்கிரம்.
1: ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விளக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்று சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகத்தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்களாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது.
0: நேற்று முதல் உண்மையை சொல்லுகிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார்.
1: இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை.
0: பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாய்?
1: நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீபத்தை பிடித்து கொண்டு போனான், பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான், நடுவில் ஒரு சுந்தர புருஷர், வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவியபோது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களையெல்லாம் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும்.

0: இளவரசர் மதுராந்தகர், போதும், நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பீதி துணித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். நீ நிமித்தக்காரனா? இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு, குதிரை மேல் ஏறி நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம்?
1: தங்களுக்குத்தான்.
0: என்ன அபாயம்?
1: பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாகச் சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால்?
0: ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக் கொள்ளலாம்.
1: மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கைகாட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அந்த வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்குச் சென்றபோது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்ட பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. நல்ல முறையில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் நேயர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கிடந்த தேவாரத் திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனாலும் சில பாடல்களைச் சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களைப் பாடினார். அவற்றில் சிதம்பரத்தைப் பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: உயிரினங்கள்ல பகல் நேர உயிரினங்கள், இரவு நேர உயிரினங்கள்னு ரெண்டு பெரும் பிரிவுகள் உண்டு. மனிதர்கள்ல பெரும்பாலோர் இரவுல உறங்கி பகல்ல முனைப்பாக இயங்குவாங்க. சிலர் இதற்கு விளக்காக செயற்படுறத பார்க்கலாம். அவங்க மேற்கொண்டுள்ள தொழிலின் காரணமா வாழ்க்கை முறை, சுழற்சி, செயல்திறன் இதெல்லாம் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்கும். இந்த நெடுங்கதையில மதுராந்தக தேவர் தன்னந்தனி நடும். இதுவரை இரவு நேரங்களில் மட்டுமே தரிசனம் தந்திருக்கார். அப்பவும் அவரை சுற்றி இருந்தவங்க தான் முனைப்பா இயங்கினாங்க. ஆடி 18 கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல தனாதிகாரியோட முழக்கத்துக்கு இடையிடையே சில எதிர்வாதங்கள். அவ்வளவு நேரம் அந்த மூடு பல்லக்குள்ளேயே பொறுமையா இருந்தார். இளவரசி பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளனும், தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமா இருக்கிற இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனம் தந்துருள வேணும்னு பெரிய பழுவேட்டரையர் வேண்டினார். அவரும் வெளியே வந்து நின்னதை பார்த்தோம். அடுத்த காட்சி மறுபடியும் இரவு பொழுது, வேறு களம், தஞ்சாவூர் ரகசிய சுரங்க வழி. மூணு பேர் படியேறி வராங்க. கந்தமாறன், நடுவுல மதுராந்தகர், சுரங்க காவலன். இப்பவும் சுரங்க காவலன் வச்சிருந்த தீவர்த்தி வெளிச்சத்திலேதான் சோழ பேரரசராக விளங்க துடிக்கிற மதுராந்தகத்தேவரை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அபாயம் குரலை தாழ்த்தி எச்சரிக்கை பண்ணினான் வந்தியத்தேவர். அப்படியும் அது கோட்டை காவலர் காதல விழுந்துடுச்சு. இப்போ பழையாறையில பிற்பகல்ல தங்க ரதத்துல மதுராந்தகர் உற்று பார்த்தான் வல்லவரையும். அபாயம்னு உறக்க கத்தியபடி உருள்

இந்த சக்கரவர்த்தியின் மாமனார் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல இல்லங்கிற துணிச்சல். இதுக்கு அப்புறம் நடந்த உரையாடல்ல பொய் புனசுருட்டு எதுவும் இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. அடுத்து சில தொடர்களை கவனிப்போம். நிமித்தக்காரன், நிமித்தம் அறிகுறி, ஒரு செயல் நடப்பதற்கான காரணம். அறிகுறி, சகுனம், இதையெல்லாம் கொண்டு பலன் சொல்பவன் நிமித்தக்காரன். சாவகாசமாக, ச அவகாசம், சாவகாசம், அவகாசம் போதிய நேர இடைவெளி, சாவகாசம் போதிய நேரம் எடுத்துக்கிட்டு அவசரப்படாம செயல்படுவது. நிவர்த்தி, குறைய போக்குவது, துன்பத்திலிருந்து விடுபடுவது, தீர்வு. பிரவிற்த்தி, இது உலகியர் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறிப்பது. எதிர்ச்சொல் நிவர்த்தி, உலகியல் பற்றை விட்டு விடுதலையாவது, விடுபடுவது. இதன் அடிப்படையில் உருவானது நிவர்த்தி. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.

பொன் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா.

0: இனி இந்த நேரத்தில் பத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு ரசிக்கலாம்.
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மரடியான இரவு பொழுது. நேரம் 9:05 ஆயிட்டுருக்கு. எப்படா அந்த நைட்டு நேரம் வரும், என்ன புழுக்கம், ஏ அப்பா வீட்டுக்கு போய் படுக்கையை போடணும்ப்பா அப்படின்ற இந்த நேரத்தில் இப்போலாம் வந்து இந்த பசி எடுக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில். அதுவும் இந்த சுட சுட இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு இருக்கணும்னு நினைப்போம். அப்படியே வெயில் காலத்தில் 360 டிகிரி சேஞ்ச் ஆகிடு. எப்பா சாமி என்ன ஐயோ, நீ வேறு சூடாக சாம்பார் குழம்பு அப்படின்ட்டு நமக்கு இந்த சாம்பார் குழம்புலாம் சுட சுட இருந்தாவே அடிக்கிற உருக்கத்தில் அப்படி இருக்கும் இல்லையா. சாப்பிட்ருக்க அந்த நேரத்தில் இரவு நேரங்கள் வந்தாவே இனிமையாக இருக்கும். அதில் என்னினைய பொண்ணிலாவேல நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 பாடல்கள் கேட்டு ரசிக்கும் போது இன்னும் இனிமையாக இருக்கும். அப்படி இனிமையான பாடல்கள் தான் இந்த 3:45 என்னினைய பொண்ணிலாவேல பாடல்கள் வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான முதல் பாடலாக வந்துட்டுருக்க பாடல் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு பாட்டுக்குள்ளேயே பாட்டு இருக்கும். நம்ம பாட்டு கேட்போம், அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு பாட்டை வச்சு அதில் வந்து சிட்டுக்குருவியின் வட்டக்கருவின்னு இந்த டங் ட்விஸ்டர்லாம் ஒரு அழுத்தமாக ஏற்படும் பாருங்களா. சிட்டுக்குருவியின் வட்டக்கருவி அதெல்லாம் அந்த வரிகள்லாம் கேட்கும்போது அடாடாடாடாடா என்ன பாட்டு என்ன லைன்ஸு அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டே இந்த ஒரு ஊர் ஓரமாக வந்து இந்த இமேஜ்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு, ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு புளியாமரம் இல்லை ஏதோ ஒரு மரங்கள் இருக்கும், ஃபுல்லாகவே ரோடு நிழலாக இருக்கும்.

அதில் ஒரு பஸ்ஸு அப்படியே போகும்போது அப்படி ஒரு நிசப்தமாக இருக்கும்ல, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பாட்டு தான் பஸ்ஸுக்குள்ளே பாட்டு, பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டுன்னு மாதிரி. தங்க மனசுக்காரன் படத்துலேருந்தால் மனோமர் எஸ் சாணக்கி இவங்களோட குரலில், கமக்கொடியின் அவருடைய வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சிக்கான முதல் பாட்டு கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். என்னினிய பொண்ணுலாவே, நான் ஆர்ஜே ஆனந்த்.

பஸ்லேருந்து இறங்க மனசே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுட்டு இருக்கோம் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து நமக்கு வந்து இந்த தூக்கம் வர்றது அப்படின்றதுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்குது, அது வந்து நம்ம கம்ஃபர்ட்னு சொல்லுவோம்ல, இந்தந்த இடம்லாம் இருந்தால் எனக்கு நல்லா தூக்கம் வரும்ப்பா. அதில் வந்து அந்த அரச மரத்தில் ஒரு கட்டை கட்டி விட்டுருப்பாங்க, அங்கே போனேன்னா என்ன தூக்கம் வரும்ன்ற. அதுவும் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சில பேர் அந்த சீட்டில் ஏறின உடனே அப்படியே வந்து அப்படி தூங்கி ஆ சாரிங்க அப்படின்லாம் தூங்கி விழுவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஏறின உடனே சில பேருக்கு பஸ்ஸில் தூக்கம் வரும், அது ஒரு கம்ஃபர்ட்டு. ட்ரெயினில் என்ன தான் அன்ரிசர்வில் கச்சர பச்சர கக்கர பக்கரன்னு சத்தம் வந்தாலும் அருமையாக தூங்குவாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கும். அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு போனால் தான் தூக்கமே வரும், வெளியூருக்கு எங்கேயாச்சும் போனால் பிறண்டு பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் தூக்கமே வரல, அது என்னமோ இடம் மாதிரி படுத்ததாலே.

பச்சரை பச்சரை கக்கரை பக்கரன்னு சத்தம் வந்தாலும் அருமையாக தூங்குவாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு போனால் தான் தூக்கமே வரும், வெளியூருக்கு எங்கேயாச்சும் போனால் பிறண்டு பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் தூக்கமே வரல, என்னமோ இடம் மாதிரி படுத்ததாலே என்னன்னு தெரில, பிறண்டு பிறண்டு படுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கொசு வேறு ஏப்பா எப்படி தான் இங்கெல்லாம் இருக்காங்களோ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் அவங்க நம்ம ஊருக்கு வந்தாலும் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அப்படி இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் இருக்குது பார்த்திங்களா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஊஞ்சல், ஆசை இருக்கும் எல்லாராலையும், ஆனால் அது செஞ்சு வச்சுருக்க மாட்டோம் வீட்டில். இந்த பலவையில் ஊஞ்சல் போடுறது, அதில் அந்த ஹீரோயினை வந்து பச்சை மலை பூ ஒன்று தாளாட்டி தூங்க வைக்கிற அந்த இதமான பாட்டு இருக்கு, அதை கேட்கும்போதே நமக்கு அப்படி ஒரு தாளாட்டுற மாதிரி இருக்கும். கிழக்கு வாசல் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியரோட குரலில் பச்சை மலை பூ பாட்டு தான் அடுத்த படம் வந்துட்டு இருக்கு. பாடல் வந்து இளையராஜாவோட இசையில் ஆர்வி உதயகுமாரோடைய வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழகம் 102.3 இனி எப்போ நிலாவை

கேட்டுட்டு இருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழகம் 102.3. அடுத்ததா பாட்டு. பொதுவாக நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வெட் அப்படின்வாங்க, அப்படி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, என்னடா ஒன்றுமே பேச மாட்டேறா இவன், ஏதாவது பேசுவானா பேச மாட்டானா அப்படிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த இன்டர்வெட்டு அந்த அமைதியாக இருக்கவங்கள பார்த்தா அவங்களுடைய அந்த சுற்று வட்டார நண்பர்கள் அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அப்படியே கலகலப்பாக ஒரு சிரிப்பு சத்தமாக கேட்டுட்டு இருக்கோம், யாரா நீயா இப்படி இந்த பேச்சு பேசுகிற, அங்கே ஒன்றுமே பேச மாட்டேன்டா அப்படின்வாங்க. அப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறோம்னா அப்படியே உட்காந்துருப்போம், அப்படியே ட்ரெஸ் கிஸ்லாம் போட்டு என்னமோ நடக்குது சாப்பிட கூட போகலாமா அப்படின்ட்டு நம்மளுடைய நண்பர்களோ இல்லை நமக்கு பிடிச்ச உறவுகளையோ பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு செம்ம ஜாலியாக ஜோஷ் ஆகிடுவோம். அப்படி தான் இந்த பாட்டில் வந்து ஹீரோ அவங்க அக்கா மகளை பார்த்த உடனே என்ன ஒரு ஜாலியாக பாட்டாகவே படிச்சிடுறாரு. கடைவீதி கலகலக்கும் அக்கா மகா நடந்து வந்தா பாட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அம்மன் கோயில் கிழக்காலைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் கங்கை மரணம் அவருடைய இருக்கிறதில் கேட்டுட்டு வாங்க என்னுடைய பொண்ணிலாவே வித்பாரி தமிழகம் 102.3 மணங்குற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: அக்கமக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. அவன் நடந்து வந்தா
3: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
2: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்த

கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 என் இனிய பொன்னிலாவில். இந்த நேரத்துக்கு இதமான பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும்போது குறிப்பாக வந்து இதில் லாலாக்கு டோலாக்கு அப்படிலாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த 90s கிட்ஸுக்கு இந்த பாட்டில் இருக்கிற பெரிய டவுட்டு, அந்த குதிரை வண்டியில் வந்து வீலு முன்னாடி சுற்றுதா இல்லை பின்னாடி சுற்றுதான்னு இந்த பாட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தோணியிருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்குது அப்படின்னா கவிதையாக எழுதும் போது என்ன வேணாலும் எழுதலாம்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதில் டான்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து வாலி அவருடைய வரிகளை மனமர்மே சாணிக்கு குரலில் காதோறும் லோலாக்கு கதகதையாக சொல்லுதையா பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்துருங்க.

9:39 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த நேரத்துக்கு இதமான பாடல்களாக என்னென்ன பொண்ணுலாம் வேலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இந்த பாட்டில் இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டி சூட்கேஸு மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போவார். இந்த சீன் நமக்கும் ஏற்படும். தீபாவளி பொங்கல் 2-3 தொடர்ச்சியாக லீவ் விட்டா அண்ட்ரேஸ் எல்லாம் அடித்து பிடிச்சி ஒரு இடத்த போட்டு இல்லை பஸ்ஸில் கீஸில் ஏதோ ஒரு சீட்டு மிடில் சீட்டாக பரவாயில்ல உக்காந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவோம். அதில் வர ஒரு சீன் மட்டும் நமக்கு நடந்துருக்கு. அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போவார் பாருங்கள். அந்த சீனை தவிர மற்றபடி இந்த மூட்டை தூக்கிட்டு போகிறது வந்து நம்ம ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த பொட்டி கிட்டலாம் தூக்கி இங்கேருந்து போடுவோம் பாருங்கள். அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது அந்த உப்பு மூட்டையோடு சேர்ந்து தூக்கிட்டு போகும்போது சுமையே தெரியாது. அப்படி தான் அந்த பாட்டும் கேட்குறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். பொண்ணுமணி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜோனகி உங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு பாட்டு தான் அடுத்த பாட்டு. அந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணுலாம் வேலை வந்துட்டுருக்கு. கேத்தி நேந்திரங்கள் புத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறது முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

9:45 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இப்போ நம்மளில் நிறைய பேர் பேசுகிற டயலாக் என்னென்னா, எங்கே போனாலும் என்னப்பா எந்த வருஷமும் இந்த வெயில் இல்லையான்னு வருஷம் வருஷம் பேசிகிட்டு இருப்போம். அப்படியே வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், என்ன புழுக்கம் ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது, மழை வருமோ எனக்கு இப்படி தான் வேர்த்தா உடனே மழை வந்துடும், ஆனால் இன்னமும் இந்த கடைசியெல்லாம் ஒன்றும் நடக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம்ல. அப்படி வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாரல், ஒரு மழை, ஒரு சில்லுன்னு காற்று அடித்தா நல்லாயிருக்கும்ல, அது வருதோ இல்லையோ. அப்படி உங்களை மனசை வந்து குளிர் வைக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஒரு பாட்டு, இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவருடைய வரிகளில், இளையராஜா இசையில், பொன்வானம் பன்னீர் தூவும் நேரம் தான் இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3.

கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. என்னைய புண்ணினாவில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு. பொதுவாக நம்மளில் நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்படி காலரை தூக்கி விட்ட என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்போம். அப்படியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதே டயலாக் தான், டோன் அப்படியே கம்மியாயிடும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த டோன் அப்படியே கம்மியாகிடும். அந்தளவுக்கு வந்து நம்மளை மென்மையாக மாற்றி விட்ருவாங்க இல்லையா, மாறித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி தான் இந்த பாட்டிலே வந்து ஒரு ஹீரோவை, ஒரு ரொம்ப வந்து ஒரு ரக்கட் பாய் சொல்லுவாங்க அப்படி இருக்க ஒரு ஹீரோவை ரொம்ப மென்மையாக மாற்றிடுவாங்க. அந்த வரிகளும் அவ்வளோ மென்மையாக தான் இருக்கும். நீங்கள் கேட்ட வைப்படத்துலேருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், புலமைப்புத்தன் அவருடைய வரிகளை, இளையராஜா இசையில் ஓ வசந்தராஜா பாட்டு தான் அந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருக்கு வித் பாரதி தமிழகம் 102.3. மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

9:56 ஆகிட்டு இருக்கு. என்னிய பொண்ணுனாலவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் கேட்ட பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதமான பாடலாக இந்த நேரத்தை உங்களுக்கு இனிமையாக்கியிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக பாடினாலா படத்துலேருந்து சித்ரா அவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் வருது. வாலி அவருடைய வரிகளில் அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே வந்து 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடலை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கேன். 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு

உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற தகவலை தெளிவாக வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் சொல்லிட்டு, இந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணிலாவில் மென்மையான மெலடியான பாடல்களாக இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறது முழுமையான டம்டம் கொண்டாட்டத்தோடு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அப்படியே சந்திப்போம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது. நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. இந்த மெலடியான இரவு பொழுதில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற எல்லா தகவலையும் அப்படி டீட்டெயிலாக அனுப்புனீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல் உங்களுக்காக அந்த நேரத்தில் ப்ளே பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளோட தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்க நேர் புது புது நேரில் ஒரு கலவையாக அந்த நேரத்தில் பாட்டு ப்ளே பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் கேட்கக்கூடிய பாடலில் வந்து என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் கேட்குற பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டு அப்படின்னு நினச்சி நம்ம நண்பர்கள் கேட்ட பாட்டுன்னு விருப்பமான பாடலாக கேட்டு

ரசிக்கணுன்ற ஒரே ஒரு வேண்டுகோளோட இந்த நேரத்தில் முதல் பாடலாக வந்து யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நண்பர் சிவசுப்பிரமணியன் தான் கேட்டிருக்கிறாரு. சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்க பாட்டு வந்து, எப்பவுமே வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து முத முதல்ல ஆரம்பிக்கும் போது, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிப்போம், இல்லை எதனோ திறந்து வைக்கணும்னா யாரையாச்சும் கூப்பிடுவோம் திறந்து வைக்கிறது, இல்லை ஏதோ நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்யணும், ஒரு செடி ஊணணும், ஒரு விதை போடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆள் கூப்பிடுவாங்க, எல்லாம் ஒரு ராசி தான் அப்படின்ல. ஸோ அந்த மாதிரி என்ன சமைச்சான் படத்துலேருந்து ராசி தான் கை ராசி தான் பாடுறதான் விருப்பமான படலாக சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா அவங்களுடைய குரலில் என்னாசை மச்சான் படத்துலேருந்து முதல் விருப்ப பாடல் நேரத்தில் வந்துட்டு இருக்கு. வாலி அவருடைய வரிகளில் தேவா அவருடைய இசையில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் விபாரி தமிழ் 102.3 மணங்கிற முன்னேற்றம் கொண்டாட்டத்தோடு. நான் ஆர்ஜே ஆனந்தே தான்.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு வச்சுட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க சுகீர்த்தா மோகன், ஹைதராபாத்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து ஒவ்வொன்றும் உலகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறப்ப வந்து எதனா ஒன்று உருப்படியாக பண்ணணும்னு தோணும், அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது ஒரு ரொமான்டிக் ஜோனில் சுற்றிக்கிட்டு இருப்போம், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் பொறுப்பு வீடு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிக்கிட்டே இருப்போம் பார்த்திங்களா. அப்படி இந்த ஒரு ஏஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அடல்ட் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ஜோன்லேயே இருந்துகிட்டு இருப்போம். அப்படி ஒரு ரொமான்டிக்கான படம் தான் அந்த நேரத்தில் ஹரிகரன் மற்றும் சாதனா சருகம் அவங்களுடைய குரலில் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துலேருந்து யுவன் சங்கர் அவருடைய மியூசிக்கில் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே. எப்போ எப்படி ஏன் என்ன பிடிச்சிது அப்படின்லாம் கேள்வி கேட்போம்ல, பிடிச்சிது அவ்வளோதான் அப்படின்ற பதில் தான் வரும் இல்லையா. பழனி பாரதி அவருடைய வரிகளில் விருப்பமான பாடலாக சுகீர்தா மோகன் ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அமைக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல் நம்ம வித் பாரதி தமிழ் 102.3.

பத்து மணி பாஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாம் நண்பர் மாணிக்கம் கோயம்புத்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து அவர் கேட்டிருக்க பாட்டு ஐ வாண்ட் த சாங் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ப்ளே த சாங் தேங்க்யூன்லாம் போட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, பொதுவாக வந்து நம்மளை நிறைய பேர் யார்கிட்டையும் சொல்லிடாத இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எங்கனாச்சும் போனால் இதே அப்புறம் உனக்கு தெரியும் அப்படியே அவன்கிட்ட நான் யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லி வச்சேன்டா அப்படின்னுவாங்க. அப்படி வந்து நம்ம மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக பூட்டி வைக்க முடியாது. யார்கிட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லி வச்சுருப்போம். ஏன்னா நாளைய பின்ன இவனுக்கு தெரியும் இவன் தான் அதுக்கு சாட்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவோம்ல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாட்சியை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சாட்சி ஏது அப்படின்றது புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சின்ற பாட்டு வந்து வாலி அவரோட வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழகம் 102.3 மாணிக்கம் கோயம்புத்தூர்லேருந்து.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம் கால

35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: 10:22 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டுரைச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான படலில் அடுத்த விருப்பமான பாட்டாக கேட்டிருக்கிறாங்க. பரிமளம் வெங்கிட்டாபுரம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. பாடல் வந்து தென்றலே எண்ணெய் தொடு படத்திலிருந்து புதிய பூவிது பூத்தது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது, இப்போ சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கட்கிழமை வருது அப்படின்னாலும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், புத்தாண்டு வருதுனாலும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி நமக்கு ஒரு புத்தாடை எடுத்தனாலும் வந்து அந்த புது ட்ரெஸ்ஸை போடும்போது போட்டு பார்த்து அப்படி நோட் பண்ணிகிட்ருப்போம், யாராச்சும் இன்றைக்கி நம்மளை என்ன ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது, என்ன விசேஷம், பிறந்த நாளா, கல்யாண நாளா, யார் கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு, அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி அதான் நேர்மறையான வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளே ஒரு ஜாலியாக ஆயிரும்ல.

நீதி சொன்னதோ போது வந்ததோ சேதி சொன்னதோ

வந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. பாடல் வந்து பூசு மஞ்சள் பாடல் தான், அதுவும் மேல் வெர்ஷனை போட்டுவிடுங்க. கனவே கலையாத படத்துலேருந்து ஹரிஹரன் அவருடைய குரலில் தான் அந்த பாடலை விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாரு. ஸோ விருப்பமான பாடல் ஹரிஹரன் அவருடைய குரலில், வைரமுத்து அவருடைய வரிகளில், தேவா இசையில், கனவே கலையாத படத்துலேருந்து பூசு மஞ்சள் பாடல் தான் பிரகாஷ் அவர்களுக்காக, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த சிலுப்புனூர் வில்லேஜ் அப்படின்றது வந்து நேரத்தில் வந்து இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அப்படியே தாண்டிங்கன்னு வச்சிங்கன்னா வெள்ளாறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டுருக்கும். மழை காலங்களில் அங்கே தண்ணீர் ஓடிட்டுருக்கும், அது பார்க்குறதுக்கே அந்த ஆறு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது தாண்டிங்கன்னா பெண்ணாடம் விருதாச்சலன் டப்புன்னு வந்து கனெக்ட் ஆகிடும் அந்த ஏரியா. ஸோ அப்படி வந்து அந்த சிலுப்புனர் வில்லேஜ் வந்து வில்லேஜ்னு போட்டிருக்கிறாரு. இருந்தாலும் அதை சுற்றி வந்து நமக்கு இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கான சிமெண்ட்லாம் அதிகமாக வந்து பெரிய ரெண்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸில் உற்பத்தி வருது. அந்த வெள்ளாறில் வந்து மழை காலங்களில் தண்ணீர் ஓடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். ஒரு சிலுப்புனர் வில்லேஜ்னு போட்டதெல்லாம் அந்த ஞாபகம் டக்குன்னு வந்துச்சு. ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்காரு பிரகாஷ் அவர்களுக்காக கேட்டிருக்காரு. அதுக்கும் இந்த நேரத்தில் கனவே கலையாதே படத்துலேருந்து பூசு மஞ்சள் பாடல் ஹரிஹரன் அவருடைய குரலில், தேவா இசை, வைரமுத்து அவருடைய வரிகளில்.

10:28 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க நண்பர் பிரகாஷ். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சிலுப்பனூர் வில்லேஜில்

பத்து மணி 35 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக சுபா தாம்பரத்துலேருந்து பாடல் கேட்டுருக்குறாங்க. இந்த நேரத்துக்கு ஏற்ற அப்படி நிசப்தமாக இருக்கும், அந்த கைமைய கைமைய பேம் பேம் ட்ரூடராம் இந்த மாதிரி ஆரன் சத்தனாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அப்படியே அமைதியாகி நிசப்தமாகி அப்படியே வந்து இந்த 4-5 ரீல்ஸை பார்த்துட்டு ஸ்லீப் மோடில் போகிறதுக்கான நேரம் தான் இந்த நேரம் இல்லையா. ஸோ அப்படி இருக்க இந்த நேரத்தில் மௌனமான நேரம்ன்ற பாட்டை சலங்கை விளைய படத்துலேருந்து போட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சுபா தாம்பரத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்க பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், வைரமுத்து வரிகளில் தான் இந்த நேரத்தில் சலங்கை வெளிப்படத்துலேருந்து விருப்ப பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித்பாரத் தமிழகம் 102.3 சுபாவர்களுக்காக இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, உங்கள் விருப்பமான படலாக வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த விருப்பமான படலாக கேட்டிருக்காங்க நண்பர் சுதர்சன் பல்லத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ அவங்க மனைவி அன்பரசி சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. சுதர்சன் கேட்டிருக்க பாடல் வந்து காதலன் படத்திலிருந்து என்னவலே அடி என்னவலேன்னு ஒரு கவித்துவமாக சில நேரங்களில் நம்ம வந்து மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எக்ஸ்ப்ரெஷனை ஒழிச்சு வச்சுருப்போம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதுக்கேற்ற ஒரு பாட்டு வரும்போது கப்புன்னு அந்த பாட்டை பிடிச்சிரும் இல்லையா. அப்படி வந்து ரொமான்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்ச்சி எக்ஸ்ப்ரெஷனை வந்து பாடல் வரிகள் வெளிப்படுத்தும் போது அந்த பாட்டை கேட்டு அப்படியே ஜாலியாகிடும். அப்படி ஒரு பாடல் தான் காதலன் படத்துலேருந்து ஏரமன் இசையில் உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரலில் பாடல் கேட்டிருக்கிறாரு. வைரமுத்து அவருடைய வரிகளில் தான் என்னவலே அடி என்னவலே. அப்படியே அந்த பாட்டில் வர எல்லா வரிகளும் அப்படியே அப்படியே அப்படியே கால் கொலிசில் தொலைந்தது அப்படின்னு அப்படியே அப்படியே செமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படி ஒரு பாடல் தான் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழ் 102.3 மனிதர்கள் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

10:46 ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் 92.3. அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க மோனிகா, புழல்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. மோனிகா கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டை வந்து கேட்கும்பொழுது நமக்கு வந்து சில பாடல்கள் வந்து அந்த போடுற நேரமும் தெரியாது, அதில் என்னென்ன மியூசிக் வருது அப்படின்றத தாண்டி அப்படியே ரொம்ப ரொம்ப ரொம்ப மெலடியாக மென்மையாக சில பாடலை நம்ம எடுத்துகிட்டு போய்டுவோம்ல, அப்படி மெலடியாக மென்மையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாட்டு தான் கடல் படத்துலேருந்து நெஞ்சிக்குள்ள பாடலை சக்தி ஸ்ரீகோபாலன் அவங்களுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் ஏறமான இசையில் விருப்பமான பாடலாக மோனிகா கேட்டிருக்காங்க. புழல்லேருந்து அவங்களுக்காக கேட்டிருக்கிறதுக்கும் அந்த விருப்பமான பாடல் நம்ம விவத் பாரத் தமிழகம் 102.3.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நேரம் 10:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு போதிக்கு வந்துட்டோம். இந்த நேரத்துக்கான எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை நிகழ்ச்சியில் நிறைவான விருப்பமான பாடலாக நண்பர் ஹேமந்த் மாதவரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துலேருந்து கே கே அவருடைய குரலில் நீயே நீயே பாடலை தான் விருப்பமான பாடலாக. வாலி அவரோட வரிகளை ஸ்ரீகாந்த் தேவா அவரோட மியூசிக்கில் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் ஹேமந்த் அவர்களுக்காக நிகழ்ச்சிக்கான நிறைய விருப்பமான பாடலோடு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து விருப்பமான பாடலை இந்த நேரத்தில் ப்ளே பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில்

எவ்வளோ பாடல்கள் புது புது நேயர்கள் நம்மளோட தொடர்ச்சியாக கேட்டுருக்க நேயர்கள்னு பாடல்கள் ஒரு கலவையாக வழங்க முடியுமோ அவ்வளோ பாடல் ப்ளே பண்ணோம். கேட்ட பாடல்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும், ஒரு மென்மையை கொடுத்துருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பாடல் கேட்ட எல்லாத்துக்கும் வித் பாரதி தமிழ் 102.3 கேட்ட எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்ன பண்ணோம், ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கணும் வித் பாரதி தமிழ் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அடுத்து தான் வந்து ஷோ அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்க கண்ணன் வந்து பின்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, சீக்கிரம் எழுந்திரா முடிச்சுட்டு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் நான் கிளம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க உங்கள் விருப்பமான படலை வித் பாரத் தமிழ் 102.3 கேட்டுட்ருந்தீங்க. நான் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனுகிற முழுமையான டம் டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரைக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன் நிகழ்ச்சியில் இன்று வர்ணனை செய்யக்கூடிய பாடல்கள் தான். ஓமையாக தனது தலைவியை காதலியை ஓமைப்படுத்தி பாடுகின்ற பாடல்கள் தான் இன்று 12 மணி வரை நேர்கள் கேட்க போகிறோம். துவக்கமாக அவள் வருவாளா படத்தில் ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல்.

தன்னை தேடி வந்த பெண் வந்தது பெண்ணா இல்லை வானவில் தானா பூமியிலே பூப்பறிக்கும் தெய்வதை தானா அப்படின்னு புது கவிதை வரிகளை ஒரு வரியாக எழுதி எழுதி வச்சுருந்தார் கவிஞர். பழனி பாரதி தான் பாடல் வரிகள். எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அந்த பாடல் அழகான ஒரு வரி எழுதிப்பார், என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா என் கூந்தல் உன்னை மெல்ல மூடாதா என் மூச்சு உன் காற்று தேடாதா என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா என் சிரிப்பு உன் இதழில் பூக்காதா என் நெஞ்சிலே தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா உன் பேரை காதல் தானா அப்படின்னு கேட்டு அந்த வர்ணனை அழகாக அந்த பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடல் காட்சி இசை எல்லாமே கேட்குறதுக்கு மிகவும் ரம்யமாக இந்த இரவு நேரத்தில் இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

பாடல் முடிந்து போனாலும் கூட அந்த பாடலை இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாமா, இன்னும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை பாடி பார்க்கலாமா அப்படின்னு பல முறை நம்ம கேட்டாலும் அந்த பாடலை நம்ம முணுமுணுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடலாக தான் அந்த பாடல் அமைஞ்சிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் அந்த கோரஸ் செக்ஷனும் ரொம்ப அழகாக அனுரதா ஸ்ரீராமன் நல்லா பாடியிருப்பாங்க.

அந்த பாடலில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பாடியிருந்தது. ஏஆர் ரகுமான் இசை தான் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பல முறை இந்த பாடலை கேட்டிருப்போம், பாடல் வரிகளை நினச்சி நினச்சி நிறைய இடங்களில் பேசி பேசி கேட்டு சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த பாடல் வரிகளை அதில் இட இசையில் அழகாக பாடல் கொடுத்துருப்பாங்க. ஒரு வரி, கொடுத்து வைத்த பூவை பூவை அவள் கூந்தல் மனம் சொல்வாயா, கொடுத்து வைத்த நதி அவள் குளித்த சுகம் சொல்வாயா, கொடுத்து வைத்த கால் கொலுசே கால் அளவை சொல்வாயா அப்படின்னு அது புதுக்கவிதை விதமாக அந்த பாடல் வரிகள் கூட இருக்கும். அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன், இந்த போன்ற புதுமையான கற்பனைகளை அந்த பாடல் வரிகளை வச்சுருப்பார். மேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூ உன்னை தூங்க வைப்பேன், தூக்கத்தின் மார்பில் வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன், பால்வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளி எல்லாம் சேகரிப்பேன், தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன் அப்படின்னு காதலில் இவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு பகிர்வை ஒரு தேடலை அன்பை இந்த அளவுக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த காதலிக்கு தன்னுடைய காதலன் எழுதுகிற மாதிரி அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல் அந்த ஹம்மிங் காதலை கேட்டுக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே நினைச்சிருந்தீங்க. பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 11:15 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் வருகின்ற வர்ணனை பாடல் வண்ண நிலவை பற்றி. நினைத்தேன் வந்தை படத்திற்காக ஹரிஹரன் குழுவினர் பாடியது.

அந்த பாடலை மெல்ல கேட்டிருக்கும்போது அந்த கிட்டாரினுடைய கடைசி ஒலியை கேட்கும்போது அப்படியே நம்ம கண்களை தாளாட்டி அந்த உறக்கத்திற்கான தேடலை நோக்கி செல்கிற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. பழனி பாரதி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் அந்த பாடல், மழை மேகம் நானானால் உன் வாசல் வருவேனே, உன் மீது மழையாகி என் ஜீவன் நனைவேன் அப்படின்னு புது கவிதை வடிவமாக அந்த பாடல் வரிகள் முழுவதுமே எழுதியிருப்பார். கனவோடு வந்தாய் பெண்ணை நேரில் வரப்பொழுது இல்லையோ, வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில், கண்மூடினால் ஒரு ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எழுதியிருப்பார் ஹரிஹரன் அவர்களுடைய குரல். அந்த பாடலை நம்மளும் பலமுறை பாடி பார்த்துருப்போம். அந்த பாடல் வெளியான காலகட்டங்கள் அந்த பாடலை நினச்சி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி பாடல் இந்த இரவு நேரத்தில் இனிமையை கொடுத்துருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியிலினி கண்ணெதிரி தோன்றினால் படத்துக்காக ஹரிஹரன் மகாநதி சோபனா பாடிய பாடல்

இந்த பாடல் கேட்ட நேரத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு பயணப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி பாடல் இருக்கும். அதில் ஹீரோவும் அப்படி நடந்து நடந்து ஓடி ஓடி சுற்றி சுற்றி பாடிட்டு இருப்பார். ஒரு தேடல், தன்னுடைய தலைவி என்னுடைய தேடல் எப்படி இருக்கும், அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிறத வந்து பஞ்சவர்ண கிளியிடம் கேட்பது போன்று ஒரு பாடல் அமைச்சிருந்தார். இந்த பாடல் வரிகள் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. தேவாவினுடைய அருமையான இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அந்த கோரஸ் செக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்து அழகாக அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு ஓமையை சொல்லியிருந்தார் பாருங்க. கண் கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, பால் சுட்டும் நட்சத்திரம் பார்த்தாயா. கண் கொத்தும் பறவை, அவங்க வந்து கண்ணை பார்த்து என் கண்ணை வந்து பறிச்சுட்டு போயிட்டேன், தூக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருந்தது. தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா அப்படின்லாம் எழுதியிருப்பார். ஊஞ்சலாடு முகிலை அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, ஓடுகின்ற நதி அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலை அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, பாதை கொண்ட மண்ணை அவளின் பாதச்சுவடை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி இயற்கையிடம் அதை கேட்டு கேட்டு அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. அந்த பாடல் இடையில் அபிராமி அந்தாதியினுடைய ஒரு பாடலை வரிகளை அந்த பாடல் எழுதினா, சென்னியதொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியதொன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பன்னியதொந்தன் பரமாக பத்ததியே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோரஸ் செக்ஷன், அந்த செக்ஷனை மகனித் சோபன் அவர்கள் அந்த பாடிப்பாங்க. இந்த காதல் பாடலில் இந்த தேடலும் இணைந்து அந்த பாடல் கேட்டது நமக்கு இன்னும் மனசுக்கு வந்த சந்தோஷமாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஹரிஹரன் பவதாரணி குழுவினர் குரல்களில் மனம் விரும்புதே உன்னை படப்பாடல்.

குளிர்காற்று நம்மை தீண்டும்போது அந்த இளவேநீர் கால பஞ்சமி பாடல் கேட்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஹரிஹரன் குரல் பௌதாரணி இங்கே கோர செக்ஷனில் பாடல் கேட்டோம். இளையராஜாவின் இசையில் பழனி பாரதியினுடைய பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகள் அந்த ஒரு கதை சொல்லும் விதமாக பாடல இருந்தது. இது இன்று வந்த சொந்தமாக இல்லை, ஜென்ம ஜென்ம பந்தமாக, சித்திரை வானம் சித்திரம் தீட்டிடும் நேகம், ஒரு பத்தரை மாற்று தங்க நிலாவை சந்தித்தேன், எங்கள் பார்வை நின்று போனது, வானம் பூமி என்ன ஆனது அப்படின்னு சொல்லி அந்த கதையை தொடங்கி அழகாக எழுதியற்றி வந்திருப்பார். மஞ்சள் குங்குமம் கொண்ட தேவதை இந்தன் கையிலே மங்கள நான் கொண்டால், திங்களாடிடும் வானம் போலவே எங்கள் வீட்டிலே மழலையின் தாய் தந்தாள், பாட வைத்து உள்ள மாட வைத்து அன்பு பாட்டு சொல்லி வீட்டில் இன்பம் தந்தவள், தேட வைத்து நெஞ்சம் வாட வைத்து என்னை சோகத்தீயில் வேக வைத்து போனவள், இந்த ஏழை என்னை மணந்தாள் இந்தன் ஜீவனுக்குள் கலந்தாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஆனாலும் அன்பு வந்து இன்றும் நிலைத்து வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அந்த பாடலும் நம்ம கேட்கும்போது இன்னும் மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு அப்படிங்கிற எண்ணத்தை தந்து கொண்டு தான் இருக்கும். நேரம் 11:34, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். அழகை வர்ணித்து பாடுவதில் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியான ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் பூந்தோட்டம் படத்திற்காக ஹரிஹரன் குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசையில் வாசனின் பாடல் வரிகள். பாடலுடைய வரிகளில் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாடலை கேட்டுருவாங்க. இணைஞ்சிருப்போம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு.

இப்போது நடப்பில் கூட இளவேநீர் காலம்தான், ஆனால் ரொம்ப வெயில் நம்மளை வாட்டி வதைக்கிது. அந்த பகல் நேரங்களில் ரொம்ப வேனல் காற்றும் வெயிலும் ரொம்ப வாட்டி வதைக்கிது. இந்த இரவு நேரத்தில் கொஞ்சம் மென்மையான

தன்னுடைய தலைவியை பற்றி எழுதும் போது மலராய் சிரிப்பாள், மனதை பறிப்பாள், கனவில் தினமும் வந்து கண்ணடிப்பாள் அப்படின்னு எழுதி, வானத்து தாரகையோ இவள் யாரவள் தேவதையோ, வார்த்தைகளும் மயங்கிடும் கலைவாணியின் மகளோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதன் பிறகு அழகான ஓமையெல்லாம் என்ன சொல்லியிருப்பார், அவள் பேச்சு மொழியல்ல மகுடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் பேசிக்கிட்டே இருந்தால் நான் அதில் மயங்கி தினம் நிற்கிறேன், பாம்புக்கு முன்னாடி மகுடி ஊதும்போது அது எப்படி ஆடால் மசையாமல் நின்று கொண்டிருக்கும், அதே போல் நான் உன்னிடம் நிற்கிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நிற்கிறேன். அது எதனால், சுட்டும் விழிச்சுடர் பார்த்து மனம் கெட்டதை சொல்லட்டுமா, கொட்டும் பனித்துளி கூட என்னை சுட்டதை சொல்லட்டுமா, கம்பனிடம் கடன் கேட்டு கொஞ்சம் கற்பனை வாங்கட்டுமா, காதல் கொண்ட முகம் பார்த்து நான் வர்ணனை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பார். அவள் வாங்கி போனாள் என் தூக்கம், முகம் கண்டாலும் தீராதன் இயக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார். யாருன்னு தெரியல, அதனால் பிரம்மனுக்கு ஒரு தந்தி அடி அப்படின்னு கூட அந்த வரதியாக எழுதியிருப்பார் வாசன் அவர்கள். மொட்டு வெடித்ததைப் போலே அந்த பட்டு குளிர்முகமோ, முத்து சிதறுதல் போலே சின்ன சிட்டு சிரிப்பழகோ, தித்தித்திடும் தேன் சுவையை நான் சொல்வது எப்படியோ, பொங்கி வரும் மலர் வாசம் அதை அள்ளுவது எப்படியோ, ஸ்வரமேலில் அடங்காத ராகம் இது எல்லோருக்கும் கிடைக்காத கீதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இளையராஜாவினுடைய இசையில் அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் அப்படி துள்ளி துள்ளி வருவதைப் போன்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இனிமையாக தான் இருக்கும். இந்த இரவு நேரத்தில்

முகநூல் பக்கத்தின் வழியாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்து வந்தலாம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வர்ணனை பாடலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தி நிகழ்ச்சியினுடைய பாடலை குறிப்பிச்சு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராஜ நகர்லேருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பி தங்களுடைய லைக் மற்றும் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவங்களும் பாடல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காங்க. கமலன்பன் வெங்கலக்குறிச்சியிலிருந்து வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து அவங்களும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இனி கண்ணு பட போகுதையா படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அவர் எழுதி இசையமைத்த பாடல்.

வல்ல பெண் அழகு அப்படின்னு எழுதியிருப்பாரு. மருதாணி கொடி போல மவுசாக அவர் இருப்பா, மலபெஞ்ச தர போல பதமாக நான் இருப்பேன். வலை வீசும் கண்ணழகு, வளைந்தாடும் இடையழகு, கருணாக குழல் அழகு, கற்கண்டு குரல் அழகு, மலையாள மலையில் மலர்ந்த மலர்காடு முள்ளழகு அப்படின்னு சொல்லி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவரே அந்த பாடல் வழியை எழுதியிருக்கிறது. கேட்கறதுக்கு மாதிரியானதும் ஹரிஹரன் அவர்களுடைய குரல் அந்த பாடலை கேட்டோம். கண்ணுபட போகுதையா படத்திலிருந்து. நிகழ்ச்சியினை உயிரே படத்திற்காக ஹரிஹரன், சுகிந்தர் சிங், ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

இந்த ஒரு வர்ணனை பாடலில் அழகாக எஸ் சி ராஜ்குமார் அவர்கள் இசை அமைச்சிருக்காங்க. அந்த பாடல் வரிகள் அழகாக எழுதியிருப்பாங்க. பத்து விரல் பூவழகு, பாதம் தங்க தேரழகு, வானம் விட்டு மண்ணில் வந்தால்

பியூட்டிஃபுல்லான பீட் வெர்ஷன் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு மெலடி வெர்ஷன் அந்த பாடலில் இருக்குது. இந்த பாடல் நம்ம ரொம்ப அரிதாக தான் கேட்டிருப்போம். அந்த பாடல் அழகாக, அந்த வரியே அழகான ஒரு மெலடி ட்ராக்குக்குள்ளே ஏரகமான் வச்சுருப்பாங்க. ஏரகமான் பாடல் வரிகள் வைரமுத்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் கண்களோடு 200 ஆண்டு, மூக்கின் அழகோடு 300 ஆண்டு, அவள் அழகின் கதகதப்பில் 500 வாழ வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு பார்வையிலே என்னை உருக வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உறைய வைத்தாய், அட நான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய், உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய். நீ பார்த்துவிட்டால் ஒரு வீழ்ச்சி வரும், நான் பார்த்துவிட்டால் மோட்சம் வரும், என் முதலும் முடிவும் நீதான், நீ தான் சொல்லியிருப்பார். இப்படி ஒரு வேண்டுதல், அதனால் என்றைக்கும் நம்ம பிரிஞ்சிருக்க மாட்டோம். என் முதலும் நீ, முடிவும் நீ, அந்த பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி வெர்ஷனை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று பாடலில் வர்ணனை செய்து பாடப்படாத ஓமையாக இணைந்த பாடல்கள் தான் அன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரித்தது. நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் ஆனந்த பூங்காற்றி படத்துக்காக ஹரிஹரன் குழுவினர் பாடியது. வைரமுத்தினுடைய பாடல் வரிகளுக்கு தேவாவினுடைய இசையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்கள் நெஞ்சை நிறைய காத்திருக்கின்றன. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

மதனி சட கண்களும் கவி பாடுதே, தனி மத கதனி சட கண்களும் கவி பாடுதே, தாதா ததனி தாதா ததனி தகத தனிதா கதனி தகத கண்களும் கவி பாடுதே.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான்.

தலைமு

மகனை காண நடந்து வந்தான், பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான், பிள்ளை பேச மறுத்தான், தானிமை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: இந்தா நான் ஒரு செலவா லவ் நானும் எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சல
0: பாத்திரம். நீ சொல்லுறது நான் கிளம்பினாட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோருடன் இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

நிகழ்ச்சியினை கொத்தமங்கலம் சுப்பு எழுதி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், ஆர் ஜெயலட்சுமி பாடியது, மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக.

0: நேரம் 4:10 நேர்கள் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். சங்கீத ஞானமு, தன்யாசி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தன.

0: ஒங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: அருள்மணி மாலை.
1: நெருளை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போற நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ மீனாட்சி சுப்பிரபாதம்.